0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்

0: மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: உங்களை காயப்படுத்தும் இடத்திலிருந்து விலகுவதும், உங்கள் எல்லைகளை மீறுபவர்களிடம் இல்லை என்று சொல்வதும், உங்கள் மன அமைதிக்காக சில மனிதர்களை விட்டு செல்வதும் உங்களை நீங்கள் நேசிக்கும் விதங்கள்தான். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்குள்ள போகும்போதெல்லாம் ஒரே 80s வைபாக தாங்க இருந்தது. அந்த 80s எந்த மாதிரியெல்லாம் ஆடைகள்லாம் அணிவாங்க, ஒரு மாதிரி பஃப் வச்ச கையாக இருக்கும். இந்த மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, கீழே தொல தொலன்னு இருக்கும், மேலே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரெட்ரோ ஃபீல்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஏஐயில் க்ரியேட் பண்ணி இமேஜ் எல்லாம் 80s இருக்க மாதிரி சினிமேட்டிக்காக இமேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு 80s வெளிவந்த பாடல்களை எல்லாம் பின்னாடி ஆட் பண்ணி ஒரே இன்ஸ்டா ஃபுல்லாக 80s வெர்ஷனாக தான் இருந்தது. அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுனே தெரியலங்க, அந்த பாட்டுக்கு என்ன மீனிங் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அந்த பாட்டும் மண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ராமசாமிக்கு தோட்டம் உண்டு 8-அடி வீதியிலே, தோட்டத்தில் ஒரு பட்டி உண்டு 4-அடி பக்கத்தில், 1 பக்கம் பவுபவு 2 பக்கம் பவுபவுன்னு ஒரே பவு பவுன்னு அந்த ஒரு சாங் வந்துட்டு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு மாதிரி வைபை க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த பவுபவுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங்ஸ் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு பவு பவு அப்படின்ட்டு ஒரு அழகான சாங்ஸ்லாம் இருக்குது. அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் நான் என்னத்துக்காக இதெல்லாம் ட்ரெண்டிங்கை சொல்லிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 1-2 தான் இதெல்லாமே இருக்கும். ஒரு சிற்றின்பம் மாதிரி இதெல்லாம் நம்ம அந்தந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருந்தாலுமே கூட சில விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம கொண்டாடுறனாம ஏதோ ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை நம்ம கொண்டாடாமலே இருந்துடுறோம். அப்படியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இராணுவத்தில் 12 பணியாற்றி சேவையாற்றிய ஒரு இராணுவ வீரர் தற்போது சொந்த காரணங்களுக்காக அவராகவே முன்வந்து அந்த பணியை ஓய்வு எடுத்திருக்கிறார். அதாவது வந்து அந்த பணியை ரிசைன் பண்ணியிருக்கிறார். யார் அவர், யார் அந்த இராணுவ வீரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ரிஷப் சிங் சம்பியால் அப்படின்றவர் தான் இந்த 12 சேவைக்கு பிறகு விருப்ப ஓய்வு எடுத்திருக்கிறாரு. ஏன் அவரை பற்றி நான் புகழணும், நாம் பாராட்டணும், கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்காக கடுமையாக உழைச்ச

இருக்கிறாருங்க. அதுவும் முக்கியமாக ஒரு 12 ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி அதில் போய் சேர்ந்துருக்குறோம். அது ஒரு லாயல்ட்டி, நாட்டுக்காக ஒரு காதல், தேசத்தின் காதலாக அவர் வந்துட்டு இதை பார்க்குறாரு. அவருடைய இந்த பணியை தேசத்தின் காதலாக பார்க்குறாரு. இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு பேட்ச் அவர் வந்துட்டு வாங்கியிருக்கிறாருங்க. 4 பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கமாண்டோக்களுக்கு மட்டும்தான் அந்த பேட்ச் எல்லாம் வழங்கப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாட்கள் ஒரு கடுமையான பயிற்சி இருக்கும். தன்னுடைய உயிரையே நாட்டுக்காக நான் வந்துட்டு தியாகம் செய்யவும் துணிவேன் அப்படின்ற அளவுக்கான பயிற்சியாக இருக்கும். நேரடியாகவே அந்த போர்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வெற்றிகரமாக முடித்தா மட்டும்தான் ஒரு பேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன பேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலிதான் பேட்ச் அப்படின்றத அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்களுடைய யூனிஃபார்மில் ரைட் சைடு அவங்க வந்துட்டு அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த பேட்சை. இந்த பலிதான் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, தியாகம் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுக்கப்புறமா அந்த இராணுவ பணிக்கெல்லாம் தொடர்ந்து நேரடியாகவே குடியரசுத் தலைவருக்கு பணியாற்றக்கூடிய அந்த பாதுகாப்பு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிறாரு. அந்த பதவிக்கான பெயர் பார்த்தீங்கன்னா ADC அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அந்த பயிற்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது வீட்டுக்கு அதிகமாக பேச முடியாது, யாருக்கிட்டையும் கான்டாக்டே இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அம்மா கிட்ட மட்டும் பேசுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் தான் அதுக்காக டைம் தருவாங்களாமா, அதுவும் லைனில் எல்லாருமே நிற்கணும் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்திலலாம் கடந்து வந்ததுக்கப்புறமா குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த பாதுகாப்பு பொறுப்பு அவர் வந்துட்டு ஏற்று அந்த பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது, குடியரசுத் தலைவரோடு இருக்கும் பொழுது, நான் வந்து என்னுடைய அம்மாவாக நான் அவங்கள பார்த்தேன், உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 12 கால பணி செஞ்சதுக்கப்புறமா நாட்டுக்காக இவ்வளவு நிறைய நேர்மையாக உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள நாம் பாராட்டணும், கொண்டாடணும் அப்படின்ற தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் சென்று உயிரை தியாகம் செய்ய துணியக்கூடிய பேரச்சமற்ற ஒரு மனப்பான்மையின் அடையாளம் தான் அந்த பேட்ச். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறாரு, அவரை நாம பாராட்டியே ஆகணும். இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ நம்ம வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் சில மாவட்டங்களில் இன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெற்கு உள் கர்நாடகா முதல் தமிழகம் வழியாக மன்னார் வளைகுடா வரைக்கும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குங்க. இன்றைக்கான சிறப்பு தினங்கள்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச சாக்லேட் டே, அதுக்கப்புறமா உலக நாட்டிய தினம் என்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. என்னுடைய நண்பருக்கும் என்று திருமணம், அவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அருள் சக்தி ஜெகதீஸ்வரி இந்த கப்பலுக்கு இன்று திருமணம், என்னுடைய வாழ்த்துக்கள். சோனாஎஃப்எம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9362 62809.

0: மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளிர்.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
5: எனக்குலாம் அது வேணாண்டா.
4: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
5: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
6: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
1: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாட வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: நான் பார்ப்பது எல்லாம் உன்முகம் தானே, நான் கேட்பது எல்லாம் உன்குரல் தானேனு ஒரு அழகான பாடல் இருக்கும் இல்லைங்களா? அந்த பாட்டுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் அது உண்மையாக இருந்தாலும் கூட ஏதோ மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, நிறைய அம்மாக்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்கள் நான் பார்க்குறது எல்லாம் ஓமுகம்தான் அப்படிங்கும் பொழுது அவங்க எதை காமிக்கிறாங்கன்னா அரிசி பருப்பு இதை தான் காமிக்கிறாங்க. நான் கேட்கறது எல்லாம் உன்குரல் தானே அப்படிங்கும் போது அந்த குக்கர்லேருந்து விசில் சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு தான் நான் தினமும் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்படிங்கும் பொழுது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளுக்கு அனுப்புறது, வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எனக்கு சொல்ல தோணுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டே இருக்கிறது நான் விஜயபிரியா. குரூப் 2 குரூப் 2A அந்த பணியிடங்களுக்கான நிரப்புறதுக்கான அறிவிப்பு எல்லாம் வெளியாச்சு. நிறைய பேர் எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க. இதில் என்னென்னா புதுசாக நிறைய பணியிடங்கள் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2A பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைமைச் செயலக உதவியாளர், இதுக்கு 17 காலி பணியிடங்கள் இருக்கும். அதே குரூப் 2A பார்த்தீங்கன்னா தொழில் கூட்டுறவு சங்கங்களுடைய மேற்பார்வையில் அந்த மேற்பார்வையாளருக்கான பணி, குழந்தைகள் நலன் சிறப்பு பணிகள் துறை உதவியாளர், இந்த மாதிரியான 3 பதவிகள் இருக்குது. இதில் மொத்தமாக கொஞ்சம் பணியிடங்கள் இருக்குது. குரூப் 2 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு பணிகள் துறை நன்னடத்தை அலுவலர்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அறிவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 822 இருந்த பணியிடங்கள் இப்போ இந்த பதவிகள் புது பதவிகள்லாம் பணியிடங்கள்லாம் கொடுக்கும் பொழுது 846 உயர்ந்து இருக்கிறது. வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு வேலைவாய்ப்பு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒப்பந்த மற்றும் தற்காலிக செவிலியர் பணியிடங்களை நிரப்பப்பட இருக்கு. இதுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகிறது. இந்த பணியிடத்திற்கு செவிலியர் GNM அல்லது BSc நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் Government approved private nursing college recognized by the Indian Nursing Council, valid registration with Tamil Nadu Nursing Midwives Council பெற்றிருக்கக்கூடிய 50 வயதிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான இணையதள முகவரி www.salem.nic.in. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடணும். அதுக்கான அட்ரஸ் என்னன்னு கேட்டிங்க, மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், சேலம் மாவட்ட நலச்சங்கம், பழைய நாட்டாண்மை கழக வளாகம், சேலம், 63600001 இந்த முகவரிக்கு நீங்க செப்டம்பர் 26 மாலை 5 மணிக்குள்ளார நீங்கள் நேரடியாகவும் சென்று கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நான் இப்போ சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பி உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் வரை காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
6: 3, 2, 1, hola.

0: ஜாடியா இப்படியெல்லாம் இந்த லைன்ஸ் வரும் பொழுது அப்படியே எங்கேயோ பறக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணுங்கள். 9787770178 எனக்கு நான் கால் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறதுனால இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம்.
1: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
2: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
3: ஸ்டூடெண்ட்ஸ்
4: குட் மார்னிங்.
3: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
4: எஸ் மிஸ்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: முடிந்ததை விட்டு விட்டு தொடங்க வேண்டியதை நம்பிக்கையோடு தொடங்குவோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை. நேரம் சரியாக காலை 7:31 ஆயாச்சு. நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன் விஜயப்ரியா. நம்பிக்கையோடு தொடங்கும் அப்படின்ற போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு இல்லைங்களா. தமிழகமே கொண்டாட போகுது. நிறைய ஊர்களில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட இருக்கிறோம். முக்கியமாக சேலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தியுடைய சிலைகள் எல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு 5 இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஜாலியாக வைப் பண்ணிட்டு அப்படியே கத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஜாலியாக இருக்கும், நாளைக்கும் ஜாலியாக இருக்கும், ஒரு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரம், ஒரு மாதத்துக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சரி, எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம சிலைகளை கரைக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். மேட்டூர் காவிரி ஆற்றுடைய மட்டத்தில், அடுத்ததாக மேட்டூர் அணை நீர்பரப்பு கொளத்தூரை அடுத்து இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோயில் அந்த பகுதியில் கரைக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நங்கவல்லி ஒன்றியம் திப்பம்பட்டியில் கரைக்கலாம். நான்காவது மேச்சேரி ஒன்றியம் கிரைக்காரனூர். ஐந்தாவது கூனாண்டியூர். இந்த 5 பகுதிகளில் நீங்கள் சிலைகளை கரைக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு வாகனங்களும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை ஒரு சிலரெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திட்டமும் செய்வோம் இல்லைங்களா. பட் இந்த உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த அழுத்தம் ஏற்படும். அதனால் உப்பில் இருக்கக்கூடிய சோடியத்துடைய அந்த தாது, சோடியம் அப்படின்ற ஒரு தாது இருக்கு இல்லைங்களா, அது குறைவாக பயன்படுத்தும் அப்படின்ற விதமாகத்தான் மாற்று உப்பை பயன்படுத்துறதுக்கும் உப்பு பயன்பாட்டை குறைக்கிறதுக்கும் விழிப்புணர்வு இயக்கம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்து இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நாம் உப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்துட்டு குறையும். இந்த ஆண்டுக்கான நல்லாசிரியர் விருது பெற்ற சேலம் முருங்கப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை வேதியியல் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாராட்டத்தக்க விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வழங்கின அந்த நல்லாசிரியர் விருதோட கொஞ்சம் பணமும் பரிசாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த பணத்தை அவர் வந்துட்டு அவருடைய பள்ளியிலேயே குடிநீர் வசதிக்காக வழங்கியிருக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தான். மிகப்பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான நல்ல உள்ளங்கள் நம்மிடையே வாழ்ந்து இதை தொடர்ந்து இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தகவல் நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கணும், இறப்பு சான்றிதழ் வாங்கணும், வருமான வரி சான்றிதழ் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு 22 துறைகளுக்கான சான்றுகளை நீங்க வாட்ஸ்அப்ல இனிமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு நம்மளுடைய தமிழக அரசு. அதற்கான எண்கள் கூட இருக்குங்க. என்ன எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பரை சொல்ல போகிறேன், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரசு வாட்ஸ்அப்புடைய சாட்பாட் அப்படின்றதுக்கான ஒரு நம்பர் தான் 9499909000. இந்த எண் தான் வந்துட்டு நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட்டுடைய நம்பர். நீங்கள் இதில் 22 துறைகளுக்கான விண்ணப்பங்களையுமே, அதாவது அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக, அதுவும் இந்த வாட்ஸ்அப் சாட்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:44 நிமிடம் ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். புகைப்பிடிக்கிறது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அதை பயன்படுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதனால் நிறைய பாதிப்புகள் மற்றவங்களுக்கு ஏற்படுது. ஒருத்தவங்க புகைச்சி வெளியிடுற அந்த புகையை மற்றவங்க சுவாசிக்கும் பொழுது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 3.25 லட்சம். இது வந்துட்டு 2023 எடுத்த ஒரு ஆய்வில் வெளிவந்த தகவல். சர்வதேச மருத்துவ இதழான லான்செட் ஆய்வில் வெளிவந்திருக்கு. இதனால் இதயம், நுரையீரல், சுவாசித்தல் சிரமம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே அந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் வருவது கிடையாது, அந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கும் வருகிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு புகை பிடிக்கிறத தவிர்த்துடணும். உங்களையும் பார்த்துக்கோங்க, மற்றவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான் கருத்து. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வர்றது இயல்பு தான். அதுவே வளர்ந்த பிறகு காசுக்காக அம்மா அப்பாவை மிரட்டுறது, அவங்கள பாதுகாக்காமல் விருக்கிறது நல்லது கிடையாது இல்லைங்களா? என்ன நீ பெருசாக வளர்த்துட்ட, எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கோபத்தில் கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலும் நம்மளுடைய பசியை 3 வேளைக்கும் உணவு கொடுத்து ஆட்சி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போது நம்மளை பசிக்காமல் இருக்க செஞ்சுருக்காங்க இல்லைங்களா? ரொம்ப ஆடம்பரமான பொருட்களை வாங்கித்தர முடியலனாலும் அத்தியாவசியமான தேவைகளுக்கான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ அவங்கள நம்ம பாதுகாக்கிறது, அவங்களுடைய வயதான காலகட்டத்தில் அவங்கள பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை தானே? இப்போ எதுக்கு நான் இந்த அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு சட்டமே இருக்குது. என்னென்னா, இப்போ பெற்றோர்களை எந்த பிள்ளைகள் வந்துட்டு பாதுகாக்காமல் அவங்களுக்கு வந்துட்டு உரிய அந்த எந்த ஒரு திங்ஸும் வாங்கி கொடுக்காமல் அடிப்படை வசதி கூட பண்ணி கொடுக்காமல் அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறீங்களோ, உங்கள் மேலே வந்துட்டு அந்த பெற்றோரை முதுமையில் கை விடுறவங்களை வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொத்துக்காக, பணத்துக்காக, நகைக்காக பெற்றோரை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளை சட்டம் பாதுகாக்காது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதனால் நான் எங்கே போனாலும் பழச்சிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னதான் நம் தாய் தந்தையரை பாதுகாப்பது நம்மளுடைய தலையாய கடமை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? பிரிக்ஸ் மாநாடு. இந்த பிரிக்ஸ் அப்படின்னா என்ன? BRICS. பி அப்படின்னா பிரேசில், ஆர் அப்படின்னா ரஷ்யா, ஐ அப்படின்னா இந்தியா, சி அப்படின்னா சைனா, எஸ் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா. 2001 வரைக்கும் பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதாவது இந்த நாடுகள் சொன்னோம் இல்லைங்களா, சைனா வரைக்கும் தான். ஒரு அது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 4 நாடுகள் தான் 2001 வரைக்கும் ஒரு அமைப்பாக இருந்தது. அதன் பிறகு தான் எப்போ 2010 தான் எஸ் ஆட் ஆனது, சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட் ஆனது. ஒரு 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நம்மளுடைய இந்தியாவில் தலைநகரான புது தில்லியில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ரஷ்ய பிரதமர் நம் நாட்டுக்கு வரும் பொழுது அவரை வரவேற்கக்கூடிய விதமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய திருக்குறள் இருக்குது இல்லைங்களா, உலக பொதுமறையாம் திருக்குறள், எல்லா மொழிகள்லையுமே மொழிபெயர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் ரஷ்ய அதிபருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் ரஷ்ய மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறள் புத்தகத்தை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பற்றி அலசி ஆராயறதுக்கான ஒரு கூட்டமாக தான் நடந்துகிட்டே இருக்குது. இந்த தகவலோடு இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:53 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். வேலை இல்லாமல் இருப்போமா? சரி, இந்த வேலைக்கு முன்னாடி ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகள் கருத்துக்களை நீங்கள் நாட்டு பிரதமர் அவர்கள்கிட்ட நேரடியாகவே தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. விக்ஷித் பாரத் இளம் தலைவர்கள் அந்த உரையாடல் நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மை பாரத் அப்படின்ற இணையதளத்தில் myborat.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இன்னொரு முறை நான் வந்து சொல்லிடுறேன்.

இந்த கூட இப்போ நம்ம வேலைக்கு வருவோமா, தினமுமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலை இல்லாத நாட்கள் இருக்கா? இருக்கவே இருக்காது. இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கு. என்ன தலைப்பில் வர இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வார இறுதி வேலைகள். நம்ம வீக் டேஸில் பண்ணுற வேலையை விட வீக் எண்டில் இருக்கக்கூடிய வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலையாக இருக்கும். ஒரே

இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு ஒதுக்கிடுவாங்க. நீ வாசல் பெருக்கணும், நீ தண்ணி பிடிக்கணும், நீ சமைக்கணும், நீ துணியை காய வைக்கணும், இப்படி ஒரு ஒரு ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. அம்மா இன்னொரு ஒர்க் ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த வார இறுதியில் உங்களுக்கு வேலைகள்லாம் எப்படி இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் எப்படி பிரித்து போட்டு செய்கிறீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கா இல்லை என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லைங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் இல்லைங்க, ஏன்டா அந்த லீவ் வந்துச்சு, இதுக்கும் நான் ஆஃபீஸ்க்கே போயலாம் போல இருக்கே அப்படின்லாம் உங்களுக்கு தோணியிருக்கா, என்ன மாதிரி மன நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. அதுவும் நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருது இல்லைங்களா, ஃபெஸ்டிவல் வந்தாலே நமக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாட்களுக்கு வேலை வெண்ட எடுக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். வீட்டை எல்லாம் கழுவணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அந்த விநாயகர் சதுர்த்தியுடைய அதனுடைய தாக்கமும் உங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் வேலைகளாக. அந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதுவும் இந்த வார இறுதி ரொம்ப ஸ்பெஷலான வீக்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த வீக்கெண்ட்லாம் ஒர்க்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787070108 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு. கதைக்கலாம், பேசலாம், என்னைக்கு பேசலாம், இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மறக்காம கால் பண்ணிடுங்க மக்களே. இப்போ அடுத்ததா உங்களுக்கு சுட சுட டாப் 10 மியூசிக் வர இருக்கு. நீங்க ஓட் பண்ண 10 பாடல்கள் எந்த எத்தனாவது இடத்துல இருக்குன்றதை நீங்க கேட்டு தெரிஞ்சு அப்படியே பாடல்களோட ரசிக்கலாம். பகல் 12 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி வந்துட்டு 9 மணிக்கு வர இருக்கு. 12 மணிக்கு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி வர இருக்குங்க. இன்னைக்கு எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் 12 மணிக்கு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கேளுங்க. காலை 10 மணிக்கு வானொலி நாடகம், நீங்கள் அதையும் கேட்கலாம். உங்களுக்கு விக்ரமாதித்தன் கதைகள் வரும், அதுக்கப்புறம் தெனாலிராமன் கதைகளும் வரும், நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு அழைப்பதியார நிகழ்ச்சி வர இருக்கு. இப்போ இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் உங்களை முற்பகல் 11 மணிக்கு சந்திக்கிறேன் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். எப்பயும் போல இந்த வாரமும் நீங்கள் ஓட் பண்ண 10 பாட்டு சூப்பரான 10 பாட்டாக ஓட் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் வந்து நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்குது, புது பாட்டும் இருக்குது, எப்பயுமே ஓட் பண்ணுற மாதிரியான பாடல்களும் இருக்குது. அந்த 10 பாட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இன்றைக்கி 10வது இடத்துலும் 9வது இடத்துலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல அச்சுவோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய ஃப்ளை அவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அச்சுவோட தயாரிப்பில் வந்திருக்கிற இந்த பாடல் கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அச்சுவோட எல்லா பாடலுமே ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்கும்ல, அதே போலவே இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. பாட்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதில் வரக்கூடிய வரிகளும் பின்னணி இசையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேவாக் பிரதர்ஸ் தயாரிப்புலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மல்லி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே அற்புதமான சூப்பரான பாட்டு, நல்ல ஒரு துள்ளலான இசையில் கிராமத்து ஸ்டைலையும் அவங்களோட ஸ்டைலையும் கலந்து ஒரு மாதிரி புதுவிதமாக கொடுத்துருப்பாங்க ஹேவாக் பிரதர்ஸ் இந்த பாடலை. அதாவது அவங்க எப்பயுமே ரேப் பாடுறதில் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ரேப் எடுத்துகிட்டு வந்து ஒரு தமிழ்நாட்டு ஃபோக் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும், அது கூட வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பண்ணியிருக்காங்க. சூப்பரான பாட்டு இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு மேடூர் வட்டம் மயமுதூர்லேருந்து நம்ம கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இப்போ இந்த 2 பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எப்படியோ நீங்கள் வந்து 2 பாட்டு கேட்டு முடிச்சிருப்பீங்க, இன்னும் 8 பாட்டு உங்களுக்காக இருக்குது. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த 8வது இடத்துல இருக்கிற பாட்டு வந்து ரொம்பவே ஒரு ருசியான பாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளேன்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய சோறு தாண்டா முக்கியம் அப்படிங்கிற பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. சாப்பாட்டை பற்றி மட்டுமே யோசிச்சு, சாப்பாட்டுக்காகவே, சாப்பாட்டு பிரியர்களுக்காகவே ஒரு பாடல் அப்படின்னா இந்த சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற பாடல் தான் சொல்லணும். இந்த பாடலில் வர வரிகளும் ஃபுல்லாக வந்து சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாட்டு பற்றியே இருக்கும். கானா வினோத் குரலில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு பின்னணி இசை திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் பண்ணியிருக்காங்க. கௌதம் ஜெயதிலகர் வரிகளில் இந்த பாடல் இருக்குது. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன் மற்றும் நம்ம மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் பண்ணியிருக்கிற பறிப்போனது அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேட்டூர் ஓட்டமயந்தூர்லேருந்து கலைசெல்வி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா ஓட் பண்ணதுக்கு. பறிப்போனது அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு காதல் தோல்வி பாடல், கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். இதில் வரக்கூடிய வரிகளை அவங்க பாடுறப்ப கேட்குற அந்த குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்காக. இந்த ரெண்டு பாட்டும் வந்துகிட்டே இருக்கு நம்ம சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா அதாவது 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் நான் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு. அச்சுவோட நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது கை கை கைன்னு ஒரு பாட்டு இருக்கும், லை லை லைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் தாண்டி ஒரு பாட்டை சொல்லணுன்னா இப்போ நான் போட போகிற இந்த பாடலை தான் சொல்லுவேன். அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கே செமையாக இருக்குங்க. அதில் அச்சுவோட குரல் வேறு லெவலில் இருக்கும். இவர் எழுதுகிற வரிகள், அந்த பாடலில் வர டியூன் எல்லாமே அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி செமையாக பண்ணியிருக்காரு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அதாவது 6வது இடத்துல அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம் பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராவோட வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது

0: எடுத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு. ருத்ராவோட மற்ற பாடல்கள் கேட்குறப்பையும் என்ன ஃபீல் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் அதுலேயும் வருது. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலில் சின்ன புண்ணாக்கா பாடியிருப்பாங்க. சினிமா பாடகர் சின்ன புண்ணாக்கா இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரலோட இந்த பாடல் கேட்குறப்போ ஒரு தனி ஃபீலே குடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல், மோட்டிவேட்டிங்கான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்து பாட்டு கேட்பாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாக்கர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, கவலைப்படாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துல முதல் இடத்துல என்னென்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நானும் கிளம்புவேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகபத்மநாபனோட இசையில் வந்து இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல பிடிச்சிருக்கு. ரொம்ப டென்ஷன் இருக்கீங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இந்த பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகும். ஏன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் கூலா இருங்க, காமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய பாடல் தான் இது. சூப்பரா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, சோனா எஃப்எம்ல நீங்க நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கே செமையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்து இந்த பாட்டு நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா, உடனே உங்க போன் எடுத்து 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? நம்ம நரேஷ்குமார் இசையில் வந்திருக்கக்கூடிய ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நரேஷ்குமாரோட எல்லா பாடலுமே என்னோட ஃபேவரட் தான், அதில் முக்கியமாக இந்த பாட்டு. ஏன்னா நரேஷ்குமாரோட மெலடி ரொம்பவே அருமையாக இருக்கும், அவரோட பாடலில் வரக்கூடிய வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த பாடலில் அவர் பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லிலக்காவும் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நன்றி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.
5: சோன்மெட்டா சோக்கப்பே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து ஒன் பை ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமால ரெண்டே ரெண்டு படங்கள் தான் நோட்டபிள் ரிலீஸா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மகா நல்ல படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம கார்த்தி அண்ணாவோட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு படம், நம்ம கார்த்தி அண்ணாவோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல நம்ம சூரியனா காமெடியனா நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம சூரியனாவோட குரோத்தை பாருங்களேன். சூரியனா அப்படியே வளர்ந்து வந்து நம்ம கார்த்தி அண்ணாவோட சர்தார் 2 படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட சேர்ந்து நம்ம சூரியனாவோட மண்டாடி படமும் ரிலீஸ் ஆகி இருக்குங்க. இந்த ரெண்டு படங்களுக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க வேற லெவலில் வந்து இருந்தது. நம்ம சூரியண்ணாவோட இந்த மண்டாடி படம் இருக்குல்ல, இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா புகழேந்தி மதிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷனா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மண்டாடி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. நம்ம சூரியண்ணாவோட ஆக்டிங் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து தெரியுது. நம்ம சூரியண்ணா வந்துட்டு ஹீரோ மெட்டீரியலாகவே மாறிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். முன்னாடி கூட அந்த படத்துல இருந்து பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேற லெவலில் ஹிட் ஆயிருந்தது. நம்ம சூரியனா சூப்பரான ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த மண்டாடி படத்தில் இன்னும் யாரெல்லாம் நம்ம சூரியனாவோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா மஹிமா நம்பியார், சத்யராஜ் சார், அதுக்கப்புறமா ரவீந்திர விஜய், முத்தின்ஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்த்தி அண்ணாவோட சர்தார் 2 படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜோனரில் ரிலீஸ் ஆயிருக்கு. சர்தார் 1 ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட் ஆயிருந்தது, நம்ம கார்த்தி அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி தந்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பி எஸ் மித்ரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம கார்த்தி அண்ணாவோட சேர்ந்து மாளவிகா மோகன், எஸ் ஜே சூர்யா, அதுக்கப்புறமா ஆஷிகா ரகுநாத், யோகி பாபு, ரஜிஷா விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த சர்தார் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க வேற லெவலில் இருந்ததுங்க. ஸோ இந்த சர்தார் 2 படமும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்த நம்ம ஜிபி பிரகாஷனோட இம்மார்டல் படம் நல்ல வரவேற்பு அப்படின்றது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில படங்கள் தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் 25 நாட்களை கடந்து இன்னும் ஒரு சில இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ ஓடிடிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
3: எனக்கெல்லாம் அது வேணாம்டா.
2: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
3: இல்லடா, என்கிட்ட எவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
4: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ நிறைய பேர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம தமிழ் சினிமா அப்படின்றது இந்திய சினிமாவுக்கு நிறைய டைமில் முன்னோடியாக இருந்திருக்கு. இந்திய சினிமாவில் புது புது விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமா அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்களும் நம்மக்கிட்ட வந்து இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஹாலிவுட்ல நீங்க இந்த ஒரு ஜோனரை கண்டிப்பா வந்து பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லைவா மூவிஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் கூட அனிமேட்டட் காட்சிகள்லாம் வந்து வரும். அப்போ லைவா ஹியூமன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க கூட அனிமேட்டடா இருக்கிற சிங்கம் புலி யானை நாய்க்குட்டிங்க பூனைக்குட்டிங்கலாம் இருக்கிற மாதிரியான நிறைய படங்களை நம்ம ஹாலிவுட்ல பார்த்துருப்போம். ஆனா தமிழ்ல அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வந்த ஒரு அனிமேஷன், அதாவது ஹியூமன் கூட வந்த ஒரு அனிமேஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் தான் அவங்க ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த வருஷத்தில் அப்படின்னா 1989 நம்ம ரஜினி சார் நடிச்சிருந்த ராஜா சின்ன ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு வந்து வரும். ஸோ அந்த பாட்டில் நம்ம ரஜினி சார் கௌதமி மேம்லாம் காட்டுக்குள்ள வந்து போகிற மாதிரியும் அங்கே வந்து வனவிலங்குகள்லாம் இருக்கிற மாதிரியும் அனிமேட்டடாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்த முதல் அந்த அனிமேஷன் படம்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அந்த பாட்டில் சும்மா அனிமேஷன்ஸ்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அந்த பாட்டில் அது இன்னொரு கதையை வந்து சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது வேற லெவலில் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பீக் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா ரஜினி சார் வந்து அந்த பாட்டில் அடிப்பட்ட யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதுவுமே சூப்பராக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமேஷன்ஸ்லாம் உருவாக்குனாங்கள்ல எப்படி தெரியுமா உறைஞ்சிருக்காங்க, கையாலேயே வந்து உறைஞ்சிருக்காங்க. யார் உறைஞ்சிருக்காங்க

அனிமேஷன் காட்சிகளுக்காக அந்த யானை குரங்கு முயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கையாலேயே வரைஞ்சு அதுக்கப்புறமா அனிமேஷன்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஸோ அதை வரைகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் தெரியுமா டைம் தேவைப்பட்டிருக்கு? 3 மாசம் டைம் எடுத்து அவர் அந்த அனிமேஷன்ஸ் காட்சிகளை வரைஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. ஸோ ஸ்டார்டிங்ல அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து அனிமேஷன்ஸை பார்க்குற மாதிரி நடிக்கணும்னா, 100% சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: ஸோ இந்த வாரம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் அள்ளி வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஒரு ஓஜி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ராமராஜன் சார், அதுக்கப்புறமா இளையராஜா சார், இவங்க காம்பினேஷனில் ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ராமராஜன் சாரும் இளையராஜா சாரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, நம்ம ராமராஜன் சார் புதுசாக நடிக்கிற படத்துக்கு நம்ம இளையராஜா சார் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, காசிமாயன் அப்படின்னு சொல்லி தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கடவுள் தந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் இருக்காருல, அவர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கிங் அண்ட் குவீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜெய்யனா இருக்கார்ல, எங்கடா ஆளே ரொம்ப நாளாக காணும், படங்கள் எதுவும் நடிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஜெய்யண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெய்யண்ணாவோட ஒரு புதிய படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டைரக்டர் ஆனந்தன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஜிஎஸ் தயாரிப்பில் ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக கூட பிளாஸ்ட் படம்லாம் பயங்கர ஹிட் ஆனிச்சு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி என்ன சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பெயர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இஞ்சி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா நடிகிற செய்யன் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம சீமான் அண்ணா நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவரோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வருஷம் நம்ம சூர்யா அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தை கண்டிப்பாக நம்ம சூர்யா அண்ணாவோட ஃபேன்ஸும் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டாக கருப்பு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்

படம் ரிலீஸ் ஆனிச்சு, அதுவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. இப்போ அவர் நடிக்கிற 47வது படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னா, இந்த படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் நவம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அஃபீஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கான தீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேறு லெவலில் வந்து இருந்தது. ஸோ நம்ம சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறமா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரிலீஸ் சம்பந்தமான ஒரு குட்டி அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தையுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ நம்ம சுந்தர்சி சாரோட டைரக்ஷனில் நயன்தாரா மேமோட நடிப்பில் இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்லாம் இந்த வாரம் நம்ம கோலிவுட்டில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம 1 பை 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

ஸோ கண்டிப்பாக இந்த ஹாரர் ஜானர் படங்கள் அவ்வளோ பிடிக்குங்க. அந்த ஹாரர் ஜானரில் அவ்வளோ விஷயங்கள்லாம் வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம பெரியவனானாலும் சரி, இல்லைனா வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்க பெரிய வயசில் வளர்ந்து வந்தாலும் சரி, இந்த ஹாரர் ஜானர் படங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு தனி டைமே ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ உன்னிப்பாக அந்த மூவிஸ்லாம் வந்து பார்ப்பாங்கங்க. இப்போது எத்தனை புது புது ஹாரர் படங்கள்லாம் வந்திருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கத்தாங்க வந்து செய்யுது. ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இந்த ஒரு படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஜானர் படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர் படத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த படம் என்ன படம், அந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது தெலுங்கில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை தமிழ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மசோதா படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் மெயின் லீடாக சங்கீதா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பொண்ணு ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. சிங்கிள் பேரண்டாக அவங்க இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸில் ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுதுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கான ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரராக வராரு. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு எதனால் பேய் பிடிச்சிச்சு, அந்த பேய் பண்ண காமெடி ஹாரர் த்ரில்லர்லாம் என்னென்ன, அந்த பேய்க்கான காரணம் என்ன, அந்த பேய் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த மசோதா படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் இருப்பார். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால ஹீரோ தன்னோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஹெல்ப் பண்ற விதமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஹாரர் படங்கள்னாவே ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு போர்ஷன்ஸை கரெக்டாக ரிலேட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக வந்து இருந்ததுங்க. இந்த படம் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாஸ்லாம் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது இருந்திருந்தது. இந்த படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா படம் இருக்குல்ல, இந்த படத்தில் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸு ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் ஒரு சில மாஸான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இல்லாமல் ஒரு காமாக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன தேவையோ அதை பிளேஸ் பண்ணி அவுட் புட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாஸு, அங்கங்கே சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் வீக்கெண்டில் ஒரு நல்ல படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசோதா படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒர்த் டு வாட்ச் அப்படின்னே வந்து சொல்லாங்க. தமிழ் டப்பில் இந்த மசோதா படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம ஊர் மக்கள்லாம் தியேட்டரை வெறும் தியேட்டராக பார்க்க மாட்டாங்க, அது ஒரு எமோஷ்னல். சினிமா லவர்ஸ்க்கு எல்லாமே நல்லா தெரியும், தியேட்டர் அப்படின்றது ஒரு கோவில் மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தியேட்டர்ஸ்லாம், பழமையான தியேட்டர்ஸ்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. முன்னே இருந்த அந்த பழமையான தியேட்டர்ஸோட எண்ணிக்கைகள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த தியேட்டரில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சென்னைக்கு நிறைய முக்கியமான அடையாளங்கள்லாம் இருக்குங்க, அதுல நிறைய முக்கியமான அடையாளங்கள் தியேட்டராகவே இருக்கு, அதை நாம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சென்னையில் ஏகப்பட்ட தியேட்டர்லாம் இருக்குங்க. நார்த் மெட்ராஸ்ல பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டருக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த தியேட்டரை யார் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காருல, அவர் தான் திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த தியேட்டர் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பிருந்தா தியேட்டரில் நிறைய படங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் சாரோட படங்கள், கமல் சாரோட படங்கள், விஜயகாந்த் சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வெறும் அந்த ப்ரொஜெக்டர், அதாவது ஃபிலிம் ப்ரொஜெக்டர் வச்சு தான் படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபிலிம் ப்ரொஜெக்டர் வச்சு தான் பிருந்தா தியேட்டரில் படத்தை ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போது கட் அவுட்டு, பாலாபிஷேகம், அது இதுன்னு பயங்கரமாக செலிப்ரேட்லாம் வந்து பண்ணுவாங்களாம். நார்த் மெட்ராஸில் இருக்கிற நிறைய பேர் இந்த பிருந்தா தியேட்டரில் வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்களாம். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கத்தை பிடிச்சிருக்குது இந்த பிருந்தா தியேட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிருந்தா தியேட்டரை ரெனோவேட் பண்ணுறாங்க. இந்த தியேட்டரில் எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி தெரியுமா இருக்கு? 1170 சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த பிருந்தா தியேட்டரில் இருக்குங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து வருமா, பார்க்கிங் ஏரியா எல்லாமே ஃபில் ஆகிடும், சைக்கிளில் வந்து படம் பார்க்குறவங்க, பைக்கில் வந்து படம் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி

ஓனர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் அப்படியே வந்து போகுது. இந்த தியேட்டரில் இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறாங்க, சீட்டிங்லாம் மாற்றுறாங்க, ஸ்க்ரீனை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரெனோவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது புது படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா தியேட்டருக்கான மூவ்ஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ அவ்வளோ ஆரவாரமாக பார்த்த ஒரு தியேட்டர், நிறைய மக்கள் வந்து பார்த்து ரசித்த ஒரு இடம் இப்போ வந்து மூடிட்டாங்க. 1170 சீட்டிங் கெப்பாசிட்டினா சும்மாவா? ஸோ அவ்வளோ பெரிய தியேட்டர் நார்த் மெட்ராஸில் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிருந்தா தியேட்டர் மக்களை மகிழ்வித்த ஒரு தியேட்டர், இப்போ சவுண்டே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வார வாரம் சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வந்து பேசலாம். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: FM 107.8
1: வானொலி நாடகம்.
0: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகரத்துல ஒரு காலத்துல எலி தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. வீட்டில் வச்சிருக்கிற தானியமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, எலியெல்லாம் ஒரு வழி பண்ணிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு முடிவு பண்ணுறாரு.
3: நாட்டில் எலி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, அதனால் பெர்ஷிய நாட்டிலிருந்து பூனைக்குட்டிகளை வரவேற்றிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனைக்குட்டி கொடுக்கப்படும். அந்த பூனைக்குட்டிக்கு பால் கொடுத்து வளர்க்க பசுவும் ஒன்று கொடுக்கப்படும்.
2: மக்களும் சந்தோஷமா பூனைக்குட்டியையும் பசுவையும் வாங்கிட்டு போனாங்க. தினமும் பசுவுல இருந்து பால் கறந்து பூனைக்கு ஊத்தி அந்த பூனைகளும் நல்லா கொழுகொழுன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெனாலிராமன் மட்டும் வேற கணக்குல இருந்தான்.
4: ஏங்க, பூனைக்கு கொடுக்க வேண்டிய பாலை எதுக்குங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க?
5: அதான் நல்ல விஷயம்.
4: என்ன நல்ல விஷயம்?
5: நம்ம குழந்தைங்க பால் குடிச்சா ஆரோக்கியமா இருப்பாங்க. பூனை பால் குடிச்சா அது மட்டும் கொளுத்துடும்.
4: அப்ப பூனைக்கு அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
5: அரசருக்கு தெரியாம இருக்கணும், அதுதான் முக்கியம்.
2: அப்படியே தெனாலிராமன் பசுவோட பாலை வீட்டில் இருக்கிறவங்களை குடிக்க வச்சுட்டு பூனைக்கு மட்டும் சரியான உணவே கொடுக்காம விட்டுட்டான். நாளுக்கு நாள் அந்த பூனை மெலிஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு யோசனை வந்தது.
3: நம் மக்கள் பூனைகளை எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டும். எல்லோரும் தங்களோட பூனைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும்.
2: ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் அவங்களோட கொழுகளும்னு வளர்ந்த பூனையை தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. ஆனால் தெனாலிராமன் மட்டும் எலும்பு தோலுமாக இருந்த ஒரு பூனையை தூக்கிட்டு வந்தான்.
3: ராமா, என்னடா இது?
5: என்ன அரசே?
3: எல்லோரோட பூனைகளும் நல்லா கொழுத்திருக்கின்றன, உன்னோட பூனை மட்டும் ஏன் இவ்வாறு இருக்கிறது?
5: அரசே, நான் என்ன செய்வது?
3: என்ன செய்வதா? அதுக்கு பால் கொடுக்கலையா?
5: பால் கொடுக்கிறேன் அரசே.
3: அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறது?
5: அதுதான் பிரச்சனையே அரசே.
3: என்ன பிரச்சனை?
5: இந்த பூனைக்கு பால் என்றாலே பிடிக்காது.
3: என்ன, பூனைக்கு பால் பிடிக்காதா?
5: ஆமாம் அரசே, பாலை பார்த்தாலே ஓடிவிடும்.
3: ராமா, என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா?
5: இல்லை அரசே, நீங்களே சோதிச்சு பாருங்க.
3: சரி, உடனே ஒரு கிண்ணம் பால் கொண்டு வாங்க. பூனைக்கு முன்னாடி பால் வைங்க.
5: அப்போதுதான்
2: அந்த பூனையோட வாயில காயம் இருக்கிறது தெரிய வருது.
3: நீ சூடான பாலை அந்த பூனைக்கு தந்திருக்கிறாய், அதனால தான் அந்த பூனைக்கு வாய் வந்திருக்கிறது.
5: அரசே, நான்
3: இப்ப பாலை பார்த்தாலே பயந்து ஓடுது, என்னை ஏமாத்தலாம் நினைச்சியா?
5: அரசே, தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க அரசே.
3: ஏன் இப்படி செய்தாய் ராமா?
5: அரசே, ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
3: சொல்.
5: நீங்க கொடுத்த பசுவோட பாலை ஒரு பூனை குடிக்கணும்னு நினைக்கிறத விட அந்த பால் நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு போனா நல்லது தானே அரசே? ஒரு பூனை நல்லா கொழுத்து வாழ்றதை விட நம்ம மக்கள் நல்லா வாழ்றது தான் முக்கியம்னு நினைச்சேன் அரசே.
3: ராமா,
5: அரசே,
3: நீ செய்தது சரின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த பூனைக்கு செய்தது தவறுதான்.
5: மன்னிச்சிடுங்க அரசே.
3: ஆனால் நீ மக்களை பத்தி யோசித்தது பாராட்டக்கூடியதுதான். தெனாலிராமனுக்கு 100 பொற்காசுகளை வழங்குங்கள்.
5: நன்றி அரசே.
2: தெனாலிராமன் எப்பயுமே இப்படித்தான், ஒரு சின்ன விஷயத்துல கூட வேற யாரும் யோசிக்காத கோணத்துல யோசிப்பான். ஆனா இந்த கதையில ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியும், மக்களோட நலனை முதல்ல நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். அதே நேரம் நல்ல நோக்கம் இருந்தாலும் அதற்காக இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. இதோட தெனாலிராமனுடைய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2826.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
2: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான

0: புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன். புத்தராவது அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன் அதாவது புத்தர் எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகர சாம்ராஜ்யத்துல தசரா விழா கோலாகலமா நடந்துகிட்டு இருந்தது. அறிஞர்கள், புலவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு அந்த இடமே களை கட்டி இருந்தது. அப்ப தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்த ஒரு மிகப்பெரிய பண்டிதர் அரசவைக்கு வராரு. அவருடைய அறிவையும் புலமையையும் பற்றி கேள்விப்பட்ட ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு கொஞ்சம் பயம் வருது.
3: அரங்காட்சியரே, நீங்கள் மட்டும் அரசவைக்குள் போயிட்டு வாருங்கள்.
4: என்ன குருவே, நீங்கள் ஏன் வரவில்லை என்று அரசர் கேட்டால்?
3: நான் அதிகமாக சிந்தித்ததால் மூளை கொதிப்பு வந்திருக்குன்னு சொல்லுங்க.
4: அப்படியா, புரிந்தது குருவே. உங்கள் அறிவையும் சிந்தனை திறனையும் எல்லோரும் புகழ்ற மாதிரி சொல்றேன்.
5: அரங்காட்சியாரே, நம்ம ராஜகுரு ஏன் அரசவைக்கு வரவில்லை?
4: அரசே, நம் ராஜகுரு எப்போதுமே ஆழமாகவும் அதிகமாகவும் சிந்திப்பார் அல்லவா?
5: ஆமாம், அதனால்
4: அந்த அதிக சிந்தனையால் அவருக்கு மூளை கொதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் தான் அவரால் இன்று வர முடியவில்லை.
6: அடடா,
4: என்ன ராமா,
6: இது என்ன அதிசயம்? ராஜகுரு அதிகமாக சிந்தித்ததால் மூளை கொதிப்பு வந்திருக்கிறதாம். அப்படின்னா நான் அதிகமாக படிக்கிறேனே, எனக்கு கண் கொதிப்பு வந்திருக்கணுமே.
5: உண்மைதான் தென்னாளி ராமா, ராஜகுருவை விட அதிகமாக படித்த பெரிய ஞானிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ ஆழமாக சிந்திப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வராத மூளை கொதிப்பு நம் ராஜகுருவுக்கு மட்டும் எப்படி வந்தது?
6: அரசே, அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதிகமாக படிப்பதாலோ அதிகமாக சிந்திப்பதாலோ மூளை கொதிப்பு வராது. ஆனால் தங்களை பற்றியே தாங்களே அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மூளை கொதிப்பு வர வாய்ப்பு இருக்கு.
4: ராமா, போதும், நிறுத்து. நீ எல்லை மீறி பேசுகிறாய். நம் ராஜகுரு தான் உன்னை விட முதன்மையானவர். அவருக்கு தான் அரசவையில் முதல் மரியாதை.
6: அரங்காச்சாரியாரே, ஒரு சின்ன சந்தேகம். நாம முகம் கழுவுவதற்கு முன்னாடி முதலில் எதை கழுவுவோம்?
4: கைகளையும் கால்களையும் கழுவுவோம்.
6: சரிதான். முகத்துக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் கழுவுறோம் என்பதற்காக கைகளும் கால்களும் முகத்தை விட உயர்ந்தவன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். அரசவையில் முதலில் மரியாதை கிடைக்கிறது என்பதாலேயே ஒருவர் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று அர்த்தம் இல்லை.
5: தெனாலிராமா, உன் பதிலுக்கு ஈடுணையே இல்லை.
2: தெனாலிராமனுடைய சாதுர்த்தியமான பதிலை கேட்ட அரசவையினர் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ராஜகுருவோட சார்பா பேசி அவமானப்பட்ட அரங்காச்சாரியார் அமைதியா தலைகுனிகிறார். அறிவு அப்படின்றது தன்னை உயர்த்தி காட்டுறதுக்காக மட்டுமே இல்லை, மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதுக்காக. பதவியும் முதல் மரியாதையும் ஒருவரோட உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது இல்லை. சரியான நேரத்துல சரியான பதில சொல்லி அனைவரையும் சிரிக்க வைக்கிறதுல வல்லவன் தெனாலிராமன்.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
2: விஜயநகர அரசவையில ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் ஒரு கேள்வி எழுப்பினார். என்னன்னா, ஒரு நாட்டோட செழிப்பிற்கும் சிறப்பிற்கும் முக்கியமானவர் யார் அப்படின்னு.
3: அரசே, நாட்டை வழி நடத்துறதுக்கு அமைச்சர் தான் முக்கியம்.
4: இல்லை இல்லை, நாட்டின் உண்மையான பலம் மக்கள் தான்.
5: அரசே, பரிசுத்தமான ஒழுக்கமான அந்தணர்கள் தான் நாட்டின் சிறப்பிற்கு காரணம்.
6: ராஜகுருவே, அதை என்னால் ஏற்க முடியாது.
5: என்ன சொல்கிறாய்?
6: பேராசைக்காக தங்களுடைய பரிசுத்தத்தையே கைவிடுபவர்களும் இருக்கிறார்கள். அதை நான் நாளையே நிரூபிக்கிறேன்.
2: சில அந்தணர்கள் ஆற்றங்கரையில சடங்குகளை முடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தெனாலிராமன் அவசர அவசரமா அங்க வரான்.
6: ஐயா ஐயா ஐயா, உடனே அரசவைக்கு வாருங்கள். சூரிய உதயத்திற்கு முன் 8 அந்தணர்களுக்கு அரசர் பெரிய மானியம் வழங்க போகிறார்.
7: என்னது, மானியமா?
6: ஆமாம் ஐயா, ஆமாம். தாமதித்தால் அந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது போய்விடும்.
2: மானியத்தின் ஆசையில அந்தணர்கள் முறையா நீராடுவதை கூட மறந்துட்டு அவசரமா அரசவைக்கு போறாங்க.
8: தென்னாலிராமா, இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்?
6: அரசே, தானம் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தானத்தின் பேராசையில் தங்களுடைய பரிசுத்தத்தையே கைவிட்டு வந்திருக்கிறார்கள்.
7: தெனாலிராமா, என்ன சொல்கிறாய்?
6: ஐயா, நீங்கள் முழுமையாக நீராடாமல் வெறும் தண்ணீரை தெளித்து கொண்டு அரசவைக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா?
2: அந்தணர்கள் தலை குனிறாங்க.
6: அரசே, பேராசை வந்தால் மனிதன் தன் ஒழுக்கத்தையே மறந்து விடுகிறான். நேற்று நான் சொன்னதை இன்றே நிரூபித்து விட்டேன்.
8: பேராசைக்காக ஒழுக்கத்தை கைவிட்ட இவர்களின் மானியங்களை பறிமுதல் செய்யுங்கள்.
7: அரசே, மன்னியுங்கள்.
2: தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனமான செயல் அரசவையில எல்லாரையும் சிந்திக்க வைக்குது. பேராசை மனிதனை தன் உண்மையான பண்புகளை மறக்க செய்யும். உண்மையான பரிசுத்தம் வெளியில் அல்ல, உள்ளத்திலும் செயலிலும் இருக்க வேண்டும்.
1: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயாரின் திவசனால் தாயாரின் கடைசி ஆசையான மாம்பழத்தை பற்றி மன்னர் புரோகிதர்களிடம் கேட்டார்.
2: என் தாயார் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் என்ன செய்வது, அது கிடைப்பதற்குள் இறந்து விட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும்?

0: அரசே 108 தங்க மாங்கனிகளை செய்து 108 அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும்.
1: அப்படியா? சரி, அப்படியே செய்யுங்கள்.
2: மன்னரும் 108 தங்க மாங்கனிகளை தானமாக கொடுத்தார். இதை கவனிச்ச தெனாலிராமன் புரோகிதர்களுடைய பேராசையை வந்து புரிஞ்சுக்கிட்டார்.
3: ஐயா, என் தாயாரின் திவசத்துக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும்.
4: கண்டிப்பாக வருகிறோம்.
5: ஐயா, கதவை ஏன் பூட்டி விட்டீர்கள்?
3: கொஞ்சம் பொறுத்திருங்கள், உங்களுக்கான பரிகாரம் தயாராகிக்கிட்டு இருக்கு.
5: அது என்ன சத்தம்?
3: உங்களுக்கான சூடான பரிகாரம்.
5: ஐயோ, சூடு போடுறானே!
6: அரசே, எங்களுக்கு தெனாலிராமன் சூடு போட்டு விட்டான்.
1: தெனாலிராமா, இது என்ன அநியாயம்?
3: அரசே, என் தாயாரின் கடைசி ஆசையை நிறைவேற்றினேன்.
1: என்ன ஆசை?
3: என் தாயார் இறக்கும் முன் பழுக்க காய்ச்சிய கரண்டியால் கையில் சூடு போடு என்று சொன்னார். ஆனால் அதற்குள் இறந்து விட்டார்.
1: அதற்காக இவர்களுக்கு ஏன் சூடு போட்டாய்?
3: அரசே, உங்கள் தாயாரின் ஆசைக்காக 108 தங்க மாங்கனிகளை தானமாக கொடுத்தீர்கள் அல்லவா? அதே போல் என் தாயாரின் ஆசைக்காக இவர்களுக்கு சூடு போட்டேன்.
1: தெனாலிராமா, உன் புத்திசாலிதனத்துக்கு அளவே இல்லை.
2: பிறருடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பேராசைப்பட்ட அந்த புரோகிதர்களுக்கு தெனாலிராமன் கொடுத்த சூடு மறக்க முடியாத பாடமா அவங்களுக்கு அமைஞ்சது. பேராசை பணத்தை மட்டும் இழக்க வைக்காது, சில நேரம் சூடும் வாங்கி தரும்.

107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? வணக்கம் நேயர்களே, முற்பகல் 11 மணியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார இறுதி வேலைகள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்காக நான் விஜயப்பிரியா வந்துட்டேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சில வேலைகள் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியும், சில வேலைகள் சின்னதாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே எந்த வேலையும் சின்ன வேலை கிடையாது. ஒரு வேலை சிறப்பாக நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சரியான திட்டமிடல், பொறுப்பு, நேர மேலாண்மை எல்லாத்தையுமே நாம பார்க்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. என்ன வேலை செஞ்சாலும் கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்றத காட்டிலும், என்ன வேலை எப்படி செய்யணும், எப்போ எப்படி முடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கும் கூட இதை பற்றி தான் இருக்குது. வார இறுதி வேலைகள்லாம் என்ன? ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லாம் வீக்கெண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ வேலையை நம்ம சேமித்து வச்சதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரிங்க, வீக் டேஸில் தாண்டி வீக்கெண்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கும், அந்த வீக்கெண்டுடைய அலப்பறைகள்லாம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்கள், 9787070178 என்ற எண்ணிற்கு. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.

0: கொஞ்சம் இல்ல
1: வேலூர்ல பயங்கரமா நேற்று 1.5 மணி நேரத்துக்கு மழை பின்னி பெடல் எடுத்துருக்கு.
0: ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப கூலிங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சில்னஸோட நீங்க சொல்லுங்க, உங்க வீக்கெண்ட்ல ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: நிறைய ஒர்க் இருக்கும்பா, கொஞ்சமா நஞ்சமா. யூஸ்வலா நமக்கு ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு டைம் அப்படிங்கறது வீக் டேஸ்ல இருக்காது. அதனால ஒரு வாரத்துக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாமே வந்து வீக்கெண்ட்ல தான் துவைப்பேன். சின்ன ட்ரெஸ் வந்து சாட்டர்டே தான் துவைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கறது வருது. ரெண்டாவது, இந்த காய்கறிகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேலை, அது பெரும் வேலையா இருக்கும். சரி, வீக் டேஸ்ல தான் நமக்கு டைம் போகாது, ஒவ்வொரு நாளைக்கு போய் காய் வாங்க, நம்ம வீக்கெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படிங்கறத வாங்குறதுக்கு போவேன். அப்புறமா இந்த கிராசரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை. ஸோ எனக்கு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது அப்படிங்கிறது தான் பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் அங்கே போய் அங்கே நின்று ஒரு க்யூவில் அது வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அப்புறமா வீக்கெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த தோட்டம் எங்கள் வீட்டில் இருக்கு, அதை பராமரிப்பேன். அதனால அந்த தோட்டத்துக்கு போனாவே டைம் அப்படிங்கிறது சரியா ஸ்பெண்ட் ஆயிடும். ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஹவர்ஸ்ல எவ்வளோ சூப்பரா பண்ண முடியுமோ பண்ணிடுவேன் அந்த தோட்ட வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமா இந்த துணி துவைக்கிறது, தோட்ட வேலை, காய்கறி வாங்கறது, அப்புறமா இந்த கிராசரியை வாங்கறது அப்படிங்கிற பர்ச்சேசஸ் தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லும் நமக்கு டைம் கிடைக்கிறதுனால வீக்கெண்ட்ல ரொம்ப என்கேஜா இருக்கும் இந்த வேலைகள்ல.
0: சூப்பர் சூப்பர். ஆக மொத்தத்துல நீங்க ஒரு பிஸி மேனா தான் இருக்க போறீங்க வீக்கெண்ட்லயுமே.
1: ஆப்வியஸ்லி இப்போ எந்த ஒரு வேலையும் நமக்கு தேக்கி வச்சோம்னா அது அந்த ஒர்க் வீக்கெண்ட்ல முடிச்சிடணும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கிய எண்ணமாக இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், அது ஒரு சுமையாவே இருந்துட்டு அதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. இணைப்புல இணைந்து உங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இந்த மாதிரி தாங்க உங்க வீட்லயும் வீக்கெண்ட்ல வார இறுதி நாட்கள்ல நிறைய வேலைகள்லாம் சேர்த்து வச்சிருப்போம், அதை எல்லாம் செய்வோம். அது வீட்டுல குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுப்போம், நீ இந்த வேலை செஞ்சிடா நீ அந்த வேலை செஞ்சிட்டாம்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் செய்யறாங்களா என்னன்றது தெரியல. உங்க வீட்டுல குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு வேலைகள்லாம் பிரிச்சு கொடுப்பீங்களா? என்ன மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பீங்க? அது கரெக்டா அவங்க செய்வாங்களா இல்ல அவங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வார இறுதி வேலைகள் எப்படி இருக்கு உங்களுடைய வீட்டுல அப்படின்றத நீங்க சொல்ல வாங்க. 9787070178 என்ற சோனா வானொலியுடைய நிலையையும் இருக்கு. இப்போ உங்களுக்காக இரண்டு பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சரி, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809. சோனா.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
3: எனக்கெல்லாம் அது வேணாம்டா.
2: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
3: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
4: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
8: நேரம் முற்பகல் 11:14 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வார இறுதி வேலைகள். இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், முகூர்த்த நாள், எல்லாருமே கல்யாண வேலைகள்ல இருப்பீங்க, காது குத்து ஃபங்க்ஷன்ல இருப்பீங்க, சில இடத்துல கெடா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஃபங்க்ஷன்லாம் இருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வீட்டில் பயங்கரமான வேலைகள் இருக்குங்க. அந்த வேலைகள்லாம் செய்யும் பொழுது வரும் பாருங்க ஒரு டென்ஷன், அப்புறம் அந்த பக்கம் ஒரு சண்டை, அப்புறம் ஒரு பக்கம் ஒரு கலகலப்பு, இது எல்லாமே கலந்ததுதான் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். அதுவும் இப்போ இந்த வீக்கெண்ட் அப்படின்றதுனால இன்றைக்கும் கூட என்னதான் திருமணமெல்லாம் முடிஞ்சாலும் வீட்டுக்கெல்லாம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே வேலை அப்படியே குமிஞ்சு கிடக்கும் இல்லைங்களா? ஏன்னா காலையில இந்த மேரேஜுக்கெல்லாம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதிகாலையிலேயே எழுந்து முகூர்த்தத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போயிருப்பீங்க. இந்நேரம் அப்படியே வீட்டுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வந்ததும் துணியை துவைக்கணும், அதை இல்லைனா வாஷிங் மிஷினில் போடுறங்களா, அந்த வாஷிங் மிஷினில் போடணும், காய வைக்கணும், அடுத்தது மறுபடியும் மதியானத்துக்கோ இல்லை நைட்டுக்கோ சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, அவங்க படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க, அதை சொல்லிக்கவே வேணாம். உங்கள் வீட்டில் வார இறுதியில் வேலைகள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்கா, அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்கா, நீங்கள் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றதையெல்லாம் நீங்கள் இன்னைக்கு சொல்ல 9787701078 என்ற எண்ணிற்கு அழைத்து ஏன் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நான் சோனா எஃப்எம்ல பேசினதே இல்லைங்க, இந்த டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசலாம். உடனே எங்கள் மொபைலை எடுங்க, 9787701078 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இப்போ நாம் என்ன பேசிகிட்ருக்கோம், வார இறுதி நாட்களில் வேலைகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் பேசிகிட்ருக்கோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான் வேலை, வெளியில் போனால் மட்டும். இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் புக்ஸ் எடுத்துப்பாங்க, வீக் டேஸில் ஸ்கூலுக்கு போவாங்க, வீக்கில் சும்மா கொஞ்சம் நேரம் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் 365 நாளுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேலை என்ன வேலை? சமையல் வேலை தான். இப்போ தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். உங்களுக்கு வீக்கெண்ட்ல எப்படி இருக்கு? எல்லா நாளும் ஒரே மாதிரிதான் இருக்கா, இல்ல வீக்கெண்ட்ல குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சட்டைகள்லாம் பண்ணிட்டு அப்படி வேலைகள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
9: நீங்க
8: அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா?
9: பண்ணுவாங்க.
8: என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க?
9: காலையில்

புத்துணர்ச்சியோட அவங்களுக்கு நீங்க டீ வச்சு கொடுத்து அவங்களை எழுப்பி விடுறீங்க. சூப்பரா வந்துட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தாங்க தினமுமே வந்துட்டு ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணிட்டே இருப்போம், அதை வீக்கெண்ட்லையும் நம்ம பண்ணுவோம், அதுவும் வார இறுதி நாட்கள்ல வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் அதிகமாகவே கூட இருக்கலாம். நீங்க உங்க வீட்டில் வார இறுதி நாட்கள்ல வேலைகள்லாம் எப்படி இருக்கு, அது எப்படியெல்லாம் பிரித்து பிரித்து பண்ணுவீங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, அதையெல்லாம் நீங்க இன்னைக்கு வந்து சொல்லலாம். பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தீர்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:28 ஆகிறது. அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு வார இறுதி வேலைகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிட்டே இருக்கும். சண்டே என்னவோ லீவு தான், ஆனால் இன்னைக்கு தான் வீட்டு ஆஃபீஸ் வேலையை ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வேலைகளெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? லாஸ்ட்டாக ஒரு நேரம் வந்து சொல்லியிருந்தாங்க, தோட்டமெல்லாம் இருக்குது, காடெல்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இப்போ வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே அவங்களுக்கு வேலை இருந்துட்டு தான் செய்யும். ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் கால்நடைகள்லாம் வளர்த்தாங்க அப்படின்னா அந்த வேலைகளும் அதிகமாகவே இருக்கும். இப்போது அப்பா வந்துட்டு சொல்லுவாங்க என்னென்னா, இந்த வீக்கெண்ட் ஆகிடுச்சா, அசனால் வந்துட்டு தண்ணி கட்டுற வேலை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தான் பையனுக்கு லீவ் இல்லை, இன்றைக்கி அவனை போய் தண்ணி கட்டிட சொல்லு, நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பையன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நானே வாரம் பூரா ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி தான் ரெஸ்ட்டில் இருக்கேன், சும்மா என்னையும் போய் வேலை செய்ய சொல்கிறீங்க, நானெலாம் செய்ய மாட்டேன் போங்க அப்படிம்பாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சும் எனக்கு ரெஸ்ட் விடலாம்ல, தினமும் நானே தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் தினமும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கல பையன் ஒரு பக்கம். இப்படி வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்களோ இல்லையோ சண்டைகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். நீங்கள் செய்கிறீங்களா, நான் செய்யட்டுமா, நான் செய்யட்டுமா, நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை சமாளிக்கிறதே அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். வீக்கெண்டில் அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஏன் தலை உருளுது, நீங்கள் பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு குழந்தைங்களை எல்லா திட்டமும் செய்வாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சண்டை இந்த பக்கம் இருந்தாலும் இது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, வீக்கெண்ட் அப்படின்றதுன்னா ஒரு மசாலா கலந்த ஒரு விடுமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் நடக்குதா, வேலைகள் பிரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா யார் வந்துட்டு வேலையா சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இல்லை அதிகமாக கூட சேர்த்து செய்வாங்க, இல்லை ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்தவங்க, ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னா யாரும் ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டு என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரும் ஒருத்தவங்க எல்லா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வார இறுதி நாட்களில் இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரியே அம்மாக்களாக இருக்கட்டும், அப்பாக்களாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவங்களாவே இருக்கட்டும், படுற பாடு இருக்கு. ஆனால் இந்த வீக்கெண்டு மட்டும் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. வாரம் உள்ளையோ ஒரு நாள் இருக்குன்னு, ரெண்டு நாள் இருக்கு, நாலு நாள் இருக்கும்பாங்க, ஆனால் வீக்கெண்ட் மட்டும் இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார போயிடும். மண்டே வந்தது என்ன பண்ணுவோம், சரி இந்த டேஸ் எப்படி தான் போச்சுன்னே தெரியல, இன்னொரு நாள் லீவ் இருந்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். வீக்கெண்டு வந்துட்டு போகிறதே தெரியாது. ஆனால் அந்த வீக்கெண்டுக்குள்ளார நிறைய அலப்பறைகளும் இருக்கும், வேலைகள் செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், சில நேரங்களில் ஈஸியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி உங்கள் வேலைகள்லாம் வார இறுதியில் என்ன மாதிரி இருக்கும் வீட்டு வேலைகள் எல்லாம், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால் இன்றைக்கி இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்கும், எப்படி அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு சொல்லுவாங்க. 9787707 என்ற சோனா வானொலியின் நிலையே நிற்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது நான் விஜயபிரியா. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்து இருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் காலை 11:40 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார இறுதி வேலைகள். வீக் டேஸ் ஃபுல்லா வேலை ஒரு மாதிரி செஞ்சுட்டு வீக்கெண்ட்ல மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்கும். ஒரு சிலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் இந்த கார் வாஷ் பண்றது, பைக் வாஷ் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதுவும் பாய்ஸாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்காகவே ஓடிடுவாங்க. ஸோ அதனால் வீக்கெண்ட் ஆனாலே நாங்கள் வந்துட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டோங்க, நாங்கள் விளையாடுறதுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லேயே கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு வேலைகள் செய்வாங்க. அப்படி இல்லைனா முக்கியமாக, அம்மா நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது டிஷ் சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார வருவாங்க. வர்றது தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜேஷ் கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்குலாம் இந்த வார இறுதி நாட்கள்லாம் எப்படி போகும், என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்க?
1: வார இறுதி நாட்கள் பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வாரத்திலயும் பாத்தீங்கன்னா, ஒரு சில டைம் வீட்டை கிளீன் பண்ணிட்டுருக்கேன், ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வண்டி வாஷ் பண்றதுதான்.
0: ஓகே.
1: அப்புறமேட்டு இப்போ பழைய பொருள் எதனாச்சும் சாம பொருள்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருக்கு, கடையில் தூக்கி போட்டு வந்துடுவேன்.
0: ஓகே.
1: அப்புறமேட்டு சம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பிடுவேன், ஒரு சில டைம் வேலையை செய்ய மாட்டேன், வேலையை இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேன்.
0: ஓ, சலுப்பா சோம்பேறியா இருக்கு, தூங்கிட்டே இருப்பேன், உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் வாரம் வாரம் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம், அப்படி ஒரு லேசினேஸா போகும்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: ஆனா ஏதோ ஒரு நேரம் சும்மா இருப்பேன் அந்த வாரம், மத்தபடி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
0: வேலைகள் ஆனா உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும்.
1: மனசு
0: வச்சா செய்ய முடியும், இல்லனா செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க ஒவ்வொரு வாரமே இந்த வேலை மட்டும் நான் கண்டிப்பா செஞ்சிருவேன் வார இறுதி நாட்கள், இந்த வேலைகள் நீங்க என்னத்தான் செய்யவே சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மாதிரி வேலையா இருக்கும்?
1: நல்லா கரெக்டான கேள்வி. ஒரு சிலம் பாத்தீங்கன்னா, செய்ய தோன்ற வேலை எங்கேயும் ரிலேஷன் விட்டு கணிக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையா ஒண்ணு அது கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும்.
0: ஏன்னா
1: கொஞ்சம் லாங்கா, என்ன விடவே மாட்டாங்க,
0: உங்களை அனுப்பி விட்டுடுறாங்க, போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். இந்த ஒரு வழியா நீங்க அப்படியே வெளியில அப்படியே போயிட்டு சுத்தி எல்லாம் பாத்துட்டு வருவீங்க. ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்து உங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இன்னைக்கு நாம சோனா வானொலியில வார இறுதி வேலைகள் அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் வார இறுதி நாட்கள்ல இருக்கும். சொன்ன இல்லைங்களா, இந்த சமையல் வேலை அப்படின்றது, சிலர்லாம் வந்துட்டு இன்னைக்கு நான் புதுசாக ஒன்று சமைச்சு தரையுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார் வருவாங்க. என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க, எடுத்து வைக்கிற வரைக்கும் நீட்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கக்கூடிய அந்த சமையல் அறையில் நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறமா தெரியும், எல்லா குப்பை மேடுகளாகத்தான் இருக்கும். அங்கங்கே மாவு கொட்டி இருக்கும், மஞ்சள் கொட்டி இருக்கும், எண்ணெயை ஒரு பக்கம் ஊற்றியிருப்போம், கீழே ஏதாச்சும் நம்ம வெஜிடேரியன் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தூள் அது இதுன்னு இருக்கும், ஸ்வீட் சமைக்கிறோம் அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்துட்டு கீழே எல்லாத்தையும் போட்டு இறச்சி இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு அப்படியே நாம் பயன்படுத்தி வச்சுருப்போம். மறுபடியும் அம்மா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கிளீனே பண்ண மாட்டோம். மறுபடியும் அம்மாவுக்கு இன்னொரு வேலையாக இருக்கும், எனக்கு லீவ் வந்தாலே பாத்திரம் கழுவுறதே வேலையாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டுலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வார இறுதி நாட்களில் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக இருக்க வேலைகள்லாம் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி வார இறுதி நாட்களில் வேலைகள்லாம் இருக்குன்றத பகிர்ந்துக்க கால் பண்ணுங்கள். 9787070 என்ற சோனா வானொலியுடைய எண்ணிற்கு. இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:53 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு வார இறுதி வேலைகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் வந்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கும் வார இறுதி நாட்களில் தான் வந்துட்டு உடலை வந்துட்டு பராமரிக்கிறது, தன்னை தானே மேம்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையை வந்துட்டு சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், நகம் வெட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில தாங்க செய்வோம். அதனால ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு வகுப்புகளுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணி அதையெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வீக் எண்ட் வந்து போகும். வீக் டேஸில் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வார இறுதி நாட்களில் இருக்கும் வேலைகளும் அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன வேலைகளை தாண்டி அவங்களுடைய லைஃபுக்கான வேலைகள் நிறைய செய்வாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த வகுப்புகள் அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த வார இறுதி நாட்களில் என்னடா ஒரே வேலை வேலை வேலை வேலை அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச அந்த வேலையை வந்துட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும், எப்படி முடிக்கணும்னே தெரியாது. அதே மாதிரி சில வேலைகள்லாம் செய்யும் பொழுது அப்படியே பாடலெலாம் கேட்டுக்கிட்டே நம்மளும் அப்படியே டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த வேலைகள்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிடும், நமக்கு சுலபமாக இருக்கும், மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரியே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்களுமே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வார இறுதி நாட்களில் இன்னொன்றும் கூட செய்யலாம். ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் மூடில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவிதைலாம் எழுத தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது எழுதணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கலாம். அதெல்லாம் எழுதும் பொழுது உங்களுக்கு அந்த டேஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், அடுத்த வாரம் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்துச்சுங்களே, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் வாசிக்கலாம். வார இறுதி நாட்களில் எவ்வளோ வேலைகள் இருக்குங்க, வேலைகள் இல்லாத நாட்களே கிடையாது. புத்தகம் வாசிக்கிறதே சிலரெல்லாம் வேலையாக வச்சுருப்பாங்க. நான் வீக்கெண்ட் ஆனால் புத்தகம் தாங்க வாசிப்பேன், நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி காசு புக்குக்கே போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிஸும் நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்ச புக்ஸ்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள்லாம் இருக்கும். உங்களுடைய எல்லா வேலைகளுமே சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி வீட்டில் பெட்ஷீட் துவைக்கணும், வீட்டை கழுவணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சாமி அறையெல்லாம் கழுவணும், நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ்க்கெலாம் போயிட்டுருப்பீங்க. உங்களுடைய எல்லா வேலைகளும் இன்றைக்கி சிறப்பாக முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு நான் அட்வான்ஸாகவே விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் மற்றொரு தலைப்போடு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே மட்டும் இல்லாம மூணு நாள் தொடர்ந்து ஹாலிடேஸ், அதாவது சனிக்கிழமை அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால நாளைக்குமே வந்துட்டு உங்களை எல்லாத்துக்கும் லீவா தான் இருக்கும். அதனால இந்த மூணு நாள் வந்துட்டு பயங்கர ஜாலியா உங்களுக்கு போகும். அதே நேரத்தில் இந்த மூணு நாள்ல ஏதாவது ஒரு ஊருக்கு சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் போக முடியாம போயிருக்கும். பட் டோன்ட் ஃபீல், நான் வந்துட்டேன். நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அந்த ஊர் பற்றின நிறைய அப்டேட்ஸ், நிறைய தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். சேலம் மண்ணுடைய ஒரு தனி ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? இந்த ஊரில் எங்கே போனாலும் ஒரு கதை இருக்கும். அந்த தெருவுக்கு பின்னாடி ஒரு நினைவுகள் இருக்கும். ஒரு கோயிலுக்கு பின்னாடி பல வரலாறுகள் இருக்கும். ஒரு வயலுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்துடைய உழைப்பே இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உழைப்பு, வரலாறு, நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடக்கி வச்சிருக்கு தான் நம்ம சேலம் மண்ணுடைய பெருமையே. அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு அழகான ஊர் தாங்க ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஊர் சுற்றி பார்க்க தான் வந்துட்டு போக போகிறோம். இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊர் எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய ஊர் இருக்கா, எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் என்னென்ன, இந்த ஊருடைய பழைய வரலாறுகள் என்ன, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊர் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் புதுரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரைட் கட் பண்ணும். ரைட் கட் பண்ணோம்னா முத்துநாயக்கம்பட்டி போகிற வழியில் இந்த ஊர் வந்துட்டு இருக்குதுங்க, ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். பதிவுகளின்படி இந்த ஊருடைய பெயர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏ ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஊருடைய பெயராக இருக்குது. சரி, இந்த ஊரில் மனிதர்கள் எவ்வளவு நாளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறுகளை எடுத்து பார்த்தோன்னா கற்காலத்துக்கே போதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வரலாறு மிக்க ஒரு ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊருடைய சிறப்பு என்னென்னா, கிராமத்துக்கும் இல்லாமல் நகரத்துக்கும் இல்லாமல் நகரம் கிராமம் ரெண்டுக்குமான எல்லையாக இந்த ஊர் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை தெருக்கள் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் என்ன, இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள், முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், வரலாற்று

சிறப்புமிக்க நிகழ்வுகள், இப்போ நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
3: மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026,
4: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
3: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணான்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
4: வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
2: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. இந்த சண்டேவை உங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்தணும், அதே நேரத்தில் பயங்கர ஜாலியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அண்ணா வந்து ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. வணக்கம் அண்ணா.
6: வணக்கம்.
2: உங்களுடைய பேர் என்னண்ணா?
6: செல்வராஜ்ங்க.
2: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்கண்ணா?
6: 40-45 வருஷமா இருக்கிறேங்க.
2: ஓகே, நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
6: ஆமா ஆமா, அப்ப சின்ன கட்டடமா இருந்துச்சு, இப்ப கோயில் கொஞ்சம் இடிச்சு பெருசா கட்டி தை மாதம் கண்டா பண்டிகை வைப்பாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, அப்பெல்லாம் வெறும் சாலை போட்டு தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு குடிசையெல்லாம் எடுத்துவிட்டு எல்லாம் மெத்த வீடு இப்ப அட்டை வீடு அது இதுன்னு போட்டுக்கிட்டாங்க. முன்ன பாத்ரூம்லாம் எல்லாம் இருந்துச்சு, ஓரளவுக்கு பாத்ரூம்லாம் இருக்குது.
2: இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் சார் இருக்கும்?
6: இந்த ஊரில் மொத்தம் ஒரு 300-400 இருக்கும். இந்த பக்கம் எடுத்தால் மொத்தம் 50, இப்படி எடுத்தால் சேலம் 50. இது பழையூர் எல்லாம் பெரிய ஊருங்க, பழையூர். அதில் பிரிஞ்சது 50 ஒரு கிராம வீட்டில் பக்கமாக காவேரி கடையிட்ட.
2: இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் ஏதாவது இருக்கானா?
6: முக்கியமாக கொண்டாடுறது பழையூரில் துறவதி மங்கையில், அங்கேயும் எல்லாம் ஊரெல்லாம் ஒன்று தானே, அதனால் எல்லாம் போவாங்க அங்கேயும். அது அது வந்து இந்த பித்தியில் இருக்கிறதுக்கு ஒரு 20-40 வீட்டாக இருக்கட்டும் தனியாக பண்டிகை. அதான் நம்ம தை மாதம் 18 நாள் 15 நாள் சாப்பிட்டு 15 நாள் கழித்து இப்போ

0: இப்போ புதன்கிழமை கூலி விட்டவங்க வியாழக்கிழமை பண்டிகை காரவங்க எடுத்து.
1: ஆனால் இந்த ஊருக்கு ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த பேர் மட்டும் இல்லாமல் உழவு நாட்டம் அப்படிங்க மாதிரி இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பேர் ஏன்னா வந்துச்சு?
0: அப்போ ஏன் நாலஞ்சு வீடு அப்போ இருந்துச்சு, வீடு இருக்கலாம் இப்போ காட்டில் இது உழவுக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாம் இப்போ கூரை விட இருந்துச்சுன்னு ஐயா. அப்போ வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இந்த உழவு மாட்டையில் தான் உழவு விட்டாங்க. அப்புறமேட்டு அங்கே மேல் எடுத்துக்காரு ஊருக்குள்ளக்கறிங்க உழவு முட்டட்டோம், உழவு ஓட்டுறதுனால உழவு முட்டட்டோம் அப்படின்னு உழவு முட்டன்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால் உழவு முட்டன்னு பேர்.
1: சூப்பர்ண்ணா, இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா, ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தின இன்னும் சில விஷயங்களுமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா நம்ம கூட ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. அவரு கூட பேசலாமா? வணக்கம் அண்ணா. அண்ணா உங்களோட பேர் என்னண்ணா?
1: ராமமூர்த்தி.
0: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இந்த ஊர்ல நான் பணத்துல தான் இங்கே தான் இருக்கிறேன்.
0: ஓகே, நான் இத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க இல்லையா, இந்த ஊர்ல முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் படுக்குதுங்க, வேற எந்த இதுவும் இல்லை. அந்த ரோடு ஒன்று போட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வீடு கம்மி தான் இருந்துச்சு, இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பில்டிங் அதிகமாகி போச்சு.
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக போற தொழில்கள்னா என்னன்னா?
1: முக்கியமாக மொத்தமாக போகிற தொழில் என்ன போகிறாங்கன்னா, எல்லாமே போகிறாங்க. சென்ட்ரிங் வேலைக்கு போகிறாங்க. கொத்து வளத்தை அதிகம் இங்கே, கொத்து வளத்தை அதிகம். கேழ்ந்து நாங்கள் மூலத்தல் தான் நாங்கள் எல்லாமே வேலைக்கு ஒன்று சேருவோம், அங்கே தான் போவோம் டேங்க்கிட்ட. மற்றபடி வந்து கொத்து வேலை அந்த சென்ட்ரிங் வேலை இது தான், கூலி வளத்தை அதிகம், வேறு எதுவும் இல்லை.
0: ஓகேண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதா?
1: பண்டிகை இருக்குது. முத்தும சமயபுரம் கோயில் ஒன்று இருக்குது, கங்கா முத்துமரம் கோயில், அப்புறம் வந்து கக்கமுறை கோயில், அதுவும் பண்டிகை. இது தான் இப்போ இதுக்கு மேலே தான் வரும், இதுக்கு மேலே தான் அது பண்டிகையாக வரும். எல்லாமே எல்லா பண்டிகை இதுக்கு மேலே தான் வரும். எத்தனை வீடுனா இப்போ நம்ம கூட பக்கத்தெல்லாம் தோராயமாக கணக்கு போட்டிங்களா கூட ஒரு 1000 வீட்டுக்கு மேலே தான் கேளுக்காது. இங்கே தானே இவ்வளோத்தோட சொல்கிறேன் நான், இதே 100 வீட்டுக்கு மேலே.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள், முக்கியமாக இந்த ஊரில் மக்கள் குடிநீருக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தினா நிறைய விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மையம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஒரு அண்ணா வந்து பேசுறதுக்காக ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: பேர் கோவிந்தராஜ்.
0: இந்த ஊரில் எத்தனை வருஷமா நான் இருக்கீங்க?
1: ஊரில் வந்து ஒரு 40 வருஷமா இருக்கிறேன்.
0: ஓகேண்ணா. நீங்கள் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு?
1: இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. ஓரளவுக்கு ஊர் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து மழையெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி நான் வெள்ளக்காட்டுக்கு போகணும், பெருமா கோயிலுக்கு. இப்போ வந்து நல்லா போர் போட்டு எல்லாம் தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு வருது, எல்லாத்தையும் யூஸ் ஆகுது.
0: ஓகேண்ணா. இந்த ஊரில் முக்கியமான நீர்நிலைகள் அப்படி ஏதாவது இருக்குதா?
1: ஏரி இருக்குது, மாங்கொம்பை ஏரி, அங்கே அத்திக்கொட்டை ஏரி. இதெல்லாம் ஏரியில் தான் வந்து மக்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, பொம்பளைங்களாம். இன்னொரு பக்கமாக இந்தாண்ட வந்து வேறு எதுவும் கிடையாது, எல்லாம் இங்கே ஏரியெலாம் இங்கே இது ஒன்றுக்குது. ஐயம்பெருமாம்பட்டி ஏரி இது தான். தண்ணியெல்லாம் ஏரியில் தண்ணி இல்லை. இதுக்கு முன்னாடி இதை விட ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ தான் ஏரியெல்லாம் தண்ணி இருந்துச்சு, வெய்ய காலங்கிறதுனால காஞ்சி போச்சு.
0: சூப்பர்ண்ணா. இந்த ஒரு ஊர்லேயே வந்துட்டு ரெண்டு முக்கியமான ஏரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக நம்மளுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், ஏரிகளாக இருக்கட்டும், இல்லை குளங்களாக இருக்கட்டும், குட்டையாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு காலம்

காலமா வழி வழியா வந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அது எப்ப உருவானுச்சு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கே ஒரு சில நேரங்களும் தெரியாது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுமே நம்மளுக்கு அதிகமா தெரியாது. நம்மளோட பாட்டி தாத்தாங்களா இருப்போம் இல்லையா, அவங்களுக்கே கொஞ்சமா தான் வந்துட்டு தெரியும். அவங்களே வந்துட்டு நிறைய யோசிச்சு எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நீர்நிலைகளா இருக்குங்க. அது யார் வெட்டினது, யார் உருவாக்கினது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, கிணறுகளா இருந்தா. அதே மாதிரி ஏரி அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு, அது உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி தான் வந்துட்டு பல வரலாறுகளையும் அந்த ஊருடைய சிறப்புகளையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களும் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா, ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருக்கோம். இந்த ஊர் பார்த்தனா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர்ல ஒரு சில மக்களுடைய சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகள்ல ஒன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் சொல்லணும் அப்படி மாதிரி ஒரு அண்ணா வந்து கேட்டாரு. ஸோ அவருடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.
1: 25 வருஷமாக வேலை செய்கிறேங்க. அரிசியாருக்கு வச்சு 2 வருஷமாக வந்து வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு 200 குடும்பம் ரொம்ப பாதிப்பு இருக்குது. அரியாங்குண்டி குடுவனு, சின்ன சின்ன சூரமாகலாம் அரியாங்குண்டி குடுவனு, வெறும் வேலை வாய்ப்பு இல்லாத நம்ம கஷ்டத்தில் வருங்க.
0: கண்டிப்பாக நான் உங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு புரியுது. நாங்கள் கண்டிப்பாக இதுக்காக ட்ரை பண்ணுறோம். நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருடைய வரலாறுகள் என்ன, இந்த ஊர் எப்போ தோன்ற ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஊர் பற்றின முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு கிராம பஞ்சாயத்து கீழே வந்தாலுமே கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி, அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே மனிதர்கள் குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வரலாறுகள் சொல்கிறதாகவுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்துட்டு ஒரு ஊருடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம பாட்டுக்கு பின்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை அந்த ஊருடைய வரலாறுகள் புதைச்சி வச்சிருக்கோம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஊருடைய வரலாறுகளை சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த ஊருடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ வருதுன்னா 173.35 ஹெக்டேர் அளவுகள். அதே மாதிரி சுமார் 1.73 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த ஊருடைய பரப்பளவு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் மக்கள் வந்துட்டு வீடுகள், சாலைகள், குடியிருப்புகள், பள்ளிகள், விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட நடவடிக்கைகள் எல்லாமே முழுமையான ஒரு சமூக வாழ்க்கையாக தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. அதாவது ரொம்ப கிராமமும் இல்லாமல் ரொம்ப சிட்டியும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு கிராமமாக தான் வந்துட்டு இந்த ஒரு ஊர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனை, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள் எத்தனை, இந்த ஊருடைய முக்கியமான கோயில்கள், முக்கியமான பண்டிகைகள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ஒரு மணி நேரம் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஷோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம், எந்த ஊர் சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற பார்த்தினா உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு புது ஊரோட உங்களை மாதிரி மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. டட்டா பவினர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது. நான் ராஜ்குமார் நெகிரடி. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல ஒரு பெண் தொழில் முனைவராக தன்னோட வாழ்க்கையில வெற்றிகரமா நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பேச போறாங்க. யார் அவங்க, என்ன மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேர் சவிதா. நான் வந்து கணபதி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆத்தூர் உடையம்பட்டியில இருக்கு. அது லொக்கேட்டடா இருக்கு. 1.5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு.
1: ஓகேக்கா, இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
2: நான் காலேஜ் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். ஆஃப்டர் அந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது. இந்த ஜாப்பும் நான் கண்டினியூ பண்ணல. அந்த கொரோனாக்கு அப்புறம் தம்பி இருந்தனால என்னால் வெளியில் எங்கேயும் போய் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. தம்பி கூட்ட அந்த வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு பீரியடில் தான் இந்த ஃபன் ஃபிட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ ஓகே, நம்மளே ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தம்பி என்கேஜ்டா இருந்தா அந்த டைம்ல. சோ அந்த கொரோனால ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் சரி, நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்க ஒரு மைண்ட் செட்டாக இருந்தனால சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபன் ஜோன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பேரண்ட்ஸ் சைட்லேயும் ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டடாக இருந்துச்சு. குழந்தைங்க மைண்ட்லேயும் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஃபன் ஜோன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
1: ஓகேக்கா, உங்களுடைய பிஸ்னஸ் இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இருந்ததுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சிருக்குக்கா?
2: ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே புதுசு தான். பசங்க என்ஜாய் பண்ணாலுமே பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் சில பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, சில பேர் வந்து இது என்ன, இது போகாது, ஏன் இதை போய் சூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னாங்க. இருந்தாலுமே சரி, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 ஹவர் கிடச்சிச்சின்னா டைம் ஸ்பெண்ட்

0: பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம், நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும்.
1: ஸோ ஆரம்பத்தில் சவால்கள் இருந்திருந்தாலும் இப்போ சவால்கள் இல்லாமல் சுமூகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ இந்த நேரத்தில் அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ஹாப்பியாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் என்கேஜ்டாக பிள்ளைங்களை வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிச்சத நிறையா விஷயத்த நம்ம கொண்டுட்டு வரணும். புது புது கேம்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு டைம் வரும்போது ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வரும்போது என்ன இதே கேம் தானே இருக்கு, ஏன் அங்கே போய் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு டைமும் எந்த கேம் வந்திருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி புதுசு புதுசாக நாங்கள் மிஷின்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே,
1: புது புது இனோவேஷனான விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதன் மூலமா மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அக்கா, தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது முதலீடு அப்படின்னு ஒன்று தேவை. ஸோ அந்த முதலீடு நீங்கள் எப்படி ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்க, அதுக்கு சப்போர்ட்லாம் யார் கொடுத்தாங்க?
0: என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப்ஃபுல் தான் ஃபுல்லுமே. நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எப்படி ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அந்த 1 hour ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ அதை வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க மைண்டோட போவாங்க, குழந்தைங்களும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்கங்கிற ஒரு இதில் போவாங்க. அதனால இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னோட ஹஸ்பண்ட்ட சொல்லி புரிய வச்சேன். சரி, அவருமே ஓகே நல்ல ஐடியாவாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது.
1: சூப்பரான விஷயம்க்கா, ஏன்னா நம்மளோட மனசுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு போது அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸா கொண்டு வரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது அதுல ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு பெண் தொழில் முனைவரா நீங்க உருவாகி இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா இந்த பயணம் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு பயணமா இருக்குக்கா. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம வந்து சவிதா காட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம். படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது, இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்கு அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணான்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
5: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சவிதாக்கா, இப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து கிட்ஸ்க்காக இந்த ஃபன் ஜோன் தான் கொண்டு வரும்னு நினைச்சீங்க, எப்போ நீங்க இதை சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கா?
6: நாங்க இந்த குழந்தைங்களுக்கான இந்த பண்ணிதான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணி குழந்தைங்களுக்கு, இப்போ 1 hour 2 hour வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அந்த டைமில் அவங்களும் அவங்களோட ஒர்க்கை வந்து கன்வீனியண்ட்டாக பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேரண்ட்ஸ் சைட்லேயும் உங்கள் டைம் சேவ் ஆகும், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான் சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய பொருள்

0: எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம எடுத்துட்டு வருவாங்க, குழந்தைங்களும் நிம்மதியா விளையாடுவாங்க.
1: அதாவது கிரியேட்டிவான ஐடியாவாக இருக்குது அக்கா சொல்கிறது. ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க, அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்லாம் சும்மா இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாக்கா சவிதாக்கா. அக்கா இதை தாண்டி வேறு என்னென்னக்கா இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க?
0: மினி ஹால் இருக்குது, பக்கத்துலேயே டீ ஷாப்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டையும் விசிட் பண்ணிவிட்டு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஓவரால் பேக்கேஜாக இருக்கும் இங்கே வந்தால்.
1: ஓகேக்கா ஓகேக்கா. இதை தாண்டி வேறு என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க?
0: டெக்ஸ்டைல்ஸ் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது இப்போதைக்கு, பார்க்கலாம் எப்படி போகும்னு தெரில, கொஞ்ச நாள் ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே ஆச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது.
1: ஸோ அக்கா வந்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததாக டெக்ஸ்டைலும் வந்து கொண்டு வரலான் இருக்கேன், அதுவும் பெண்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரலான் இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கக்கா, அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சவிதா அக்கா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாருக்கா?
0: ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாதுன்னா ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அவரோட ஐடியா தான் மேக்ஸிமம், நான் எல்லாத்தையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறது, அவர் என்னட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டால் மட்டும்தான். அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே சில விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்னிங் நான் சீக்கிரமாக வரேன், நைட்டு கொஞ்சம் லேட்டாக போகுது அப்படின்னா அம்மா குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அம்மா வருவாங்கன்னு பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட சாக்ரிஃபைஸ்னால தான் இதனால் ரன் பண்ண முடியுது.
1: ஸோ கணவருடைய சாக்ரிஃபைஸ் தான் என்ன இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு அப்படின்றத வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க, அதுவும் கணவராக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அக்கா சொல்லும்போது தெரிய ஆரம்பிக்குது. அக்கா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர்கிட்ட ஐடியா சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி சைடில் இருக்கவங்களாம் உங்களால் முடியாது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்போது இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படிக்கா இருக்குது?
0: ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபன் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபன் ஜோனை பற்றி யாருக்குமே இங்கே அவ்வளோவா தெரியல, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், என்னோட சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. பட் அவங்கள்ட்ட நின்று கன்வீனியன்ட் பண்ணி, இல்லை இது போனால் நல்லாயிருக்கும், இந்த சைடில் போனால் ஓகேவா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த 1 hour தான் குழந்தைங்களை வச்சு ஃபுல் டே நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 1 hour நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா கிடைக்கும். நம்மளுக்கு செல்ஃபாக டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த 1 hour கிடைக்குது அப்படின்னும் போது நம்மள மாதிரி தானே நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்.
1: ஆரம்பத்தில் சவால்கள் இருந்திருந்தாலும் சுற்றி இருக்கவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் என்னோட பிடிவாதம் என்னோட விடாமுயற்சி அது இருந்ததுனால தான் இப்போ நான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட சவிதாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்து இந்த வெற்றி பாதையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரலை தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்துனில் உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஏய் ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
0: ஸ்டூடெண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்

0: வீட்டு எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
1: Yes, miss.
2: Students, நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
1: Yes, miss.
3: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில் கணபதி சூப்பர் மார்க்கெட்டினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சபிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். சபிதாக்கா, போ, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தது, பிஸ்னஸும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சவால்கள் அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா, அப்படி என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருந்ததுக்கா?
3: இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஃபோர்ஜாக இறங்கியாச்சு. இது சரி, நம்ம அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி, சரி ஓகே இந்த டைமில் இறங்கினா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணலாம் இந்த இதில் அப்படின்ற மாதிரி, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் எந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு என்னன்னா, அந்த லீவ் டைம்லலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸ்கூல் டைம்லன்னும் போது எனக்கு கொஞ்சம், இப்போ வீக் டேஸில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் கம்மியாச்சு. வீக் எண்டில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் இருந்தாலுமே வீக் டேஸில் எனக்கு என்ன ஸ்கூல் போயிடுவாங்க பசங்க, ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அந்த பீரியடில் இங்கே இருக்கவங்க ஏன் இந்த மிஷினரியில் ஒவ்வொரு மிஷினரியிலும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இன்வெஸ்ட் வேற ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க, அந்த மாதிரிலாம் கூட எனக்கு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் நான் என்ன ஃபீல் பண்ணோன்னா அதை தான் மற்ற பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு டைமும் எனக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், இதில் இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி வேற என்ன ஐடியாவில் நம்ம போய் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம் வீக் டேஸில் அப்படின்னும் போது, ஒவ்வொரு ஸ்கூலாக கொண்டு போய் நாங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபன் ஃபிட் இருக்குது, இப்போது ப்ளே கிரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, ஸோ அந்த டைமில் எங்களோட ஃபன் ஃபிட் கூட்டிகிட்டு வாங்க, நிறைய பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நல்ல கேம்ஸ் நிறையா இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்கேஜாக வச்சுக்குவாங்க, ஸோ கூட்டிகிட்டு வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே தான், குழந்தைங்க வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாகவே தான் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக சரி எனக்கு வீக் டேஸில் வராது, எனக்கு வீக்கெண்டில் மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்.
2: ஓகேக்கா ஓகேக்கா, இப்போது இந்த மாதிரி சவால்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின் போது, அந்த நேரத்தில் சரி இதுக்கு மேலே வேணாம் இந்த பிஸ்னஸை விட்டுலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா?
3: இல்லை, எனக்கு எப்பயுமே எனக்கு தோணுனதே கிடையாது.
2: இவ்வளோ சவால்கள் இருக்குல்லக்கா, இந்த இவ்வளோ சவால்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸை விடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னக்கா?
3: என்ன காரணம், இதை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்பு, எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப்பும் கூட, நான் அத்தனை பேர்த்த நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இது வேணும்ன்ட்டு, நான் ஈஸியாக அதை விட்டு கொடுத்துட மாட்டேன்ல. ஸோ அதனால் எனக்கு இது எந்த இடத்துலையும் எனக்கு வேண்டாம் நான் என்னைக்கு குக் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது.
2: சரிக்கா, எனக்கே விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது வீக்கெண்டில் மட்டும்தான் அதிகமான க்ரௌடு வராங்க, மற்ற நாளில் அதிகமாக வரமாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சவால்கள் இருக்குது இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்க?
3: இல்லை, அதான் அந்த ஸ்கூல் டைம்ஸில் எனக்கு வாக்கிங் ஜீரோவாக இருக்கும் பொழுது நான் நினச்சிருக்கேன், ஒருவேளை அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க, ஸ்கூல் பசங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் ஸ்கூலில் ஒவ்வொன்றா போயிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்களுமே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நாங்கள் ஒரு நாள் கிட்ஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நிறையா கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் வர ஆரம்பித்தாங்க, ஒரு ஸ்கூலில் வரதை பார்த்துட்டு இன்னொரு ஸ்கூலில் இருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
2: இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டும் சவால்கள் அப்படின்றது எனக்கு இருக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம், அவங்ககிட்ட அப்ரோச்

பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது அது சரியாக வந்து அடுத்தடுத்து வருமானம் வராமல் இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி யோசிக்க ஆரம்பிச்சு, சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து சவிதாக்கா அவங்களுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரட் வாங்க நிகழ்ச்சி, தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு பெண் தொழில் முனைவாரா, ஒரு பிசினஸ் இல்ல ரெண்டு மூணு பிசினஸ் சேர்த்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேச போறோம். சவிதாக்கா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல சவால்கள் அப்படின்னு வருது அப்படின்னு போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பிளான் எல்லாம் யோசிச்சீங்க இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு?
2: அப்படி ஆல்டர்னேட்டிவா யோசிச்சதுதான் இந்த ஃபேன்சியா இருக்கட்டும், இந்த டாய் ஷாப்ஸாக இருக்கட்டும், மேலே சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. இப்போது இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த கிட்ஸ்க்கான ஃபன் ஜோன் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு ஹாலு, அதுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது பயம் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கா? அதை எப்படி கடந்து வந்திருக்கீங்க, அதை

0: பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா பயம் வந்துச்சு, ஏன்னா எல்லாருமே எனக்கு கூட சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் என்னவோ ஒன்று லேர்ன் பண்ண போறா, ஏதோ ஒன்று சாதிக்க போறா அப்படிங்கிற ஒரு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகேக்கா, ஓகேக்கா. பயம் இல்லாமலாம் இல்லை, அந்த பயத்தை போக்குறதுக்கான வழிமுறைகள் தான் நான் வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போது உங்களுடைய பிஸ்னஸை மக்கள் மத்தியில் அதிகமாக தெரிய வைக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஐடியாக்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: என்னோட ஷாப் லொக்கேட் ஆகிருக்கிறதே கொஞ்சம் அவுட்டராக தான் இருக்கும். அவுட்டராக இருக்கனால கஸ்டமர்ஸ் வர வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் சிட்டி சைடாக இருக்கும்போது ஈஸியாக கஸ்டமர்ஸ் அவங்கள ரீச் பண்ணலாம். அவங்களும் ஈஸியாக வாக்கிங் போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அப்படியே வந்து இங்கே விசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு நான் அவுட் சைடில் இருக்கனால கொஞ்சம் வாக்கிங்ஸ் வர வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ இங்கே ஃபன்ஃபிட்டுக்கு வந்தால் வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் வருவாங்க. சூப்பர் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு ஃபன்ஃபிட் இருக்குன்றத ஒரு ஒரு ஐடியா அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகலாம். ரெண்டாவது டீ ஷாப்ஸ்க்கு வர பேரண்ட்டாக இருக்கட்டும், நம்ம குழந்தைய கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம், நம்ம இங்கேயே ஷாப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தோணல் வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இது இதெல்லாம் கம் பண்ணுறோம்.
0: எல்லாமுமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் அந்த பிஸ்னஸ் வந்து மல்டிபிளாக திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஒரே இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்க்கா?
1: ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது, எந்த ஒரு லிங்க்குமே கிடையவே கிடையாது. இது எனக்குமே சரி அவருக்குமே சரி ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட நாங்கள் அதை போய் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி வேறு மாதிரி மாடிஃபை பண்ணால் கரெக்டாக வரும், இல்லை இதை இப்படியே பண்ணலாமா, இது இப்படி பண்ணால் கரெக்டாக வருமா. ஏன்னா சிட்டி சைட்லன்னா ஓகே நம்ம அவுட்டரில் இருக்கோம், இது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இப்போ நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு என்னோட பட்ஜெட்டில் எவ்வளோ நான் குவாலிட்டியாக கொடுக்க முடியும், நாங்கள் குவாலிட்டியில் அன்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் நாங்கள் பண்ணதே கிடையாது.
0: இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹோம்ஒர்க் நிறையா பண்ணியிருக்கேன், அது மூலிமா தான் அதுக்கான பலனை நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம், ஆனால் அதை தாண்டி ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேயும் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து சவிதா அக்கா அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ப்ரூஃப் பண்ணி நம்ம கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேயர்களே. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நீங்களே இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இல்லாம கூட வந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா தன்னோட பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சவிதா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. சவிதா அக்கா நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியிலிருந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சவிதா அக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, பிசினஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு பிசினஸும் பாக்குறது அப்படின்றது கொஞ்சம் சவாலா இருக்கும். அதை எப்படிக்கா சமாளிக்கிறீங்க?
2: மார்னிங் நான் எழுந்தால் பிள்ளைங்க கூட தான் ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு ஸ்கூல் 9:00 அவங்க கிளம்புறாங்கண்ணா, 9:30 போல் நான் கிளம்பி அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஷாப்புக்கு வர முடியும். ஆனால் 3:30 வரைக்குமே ஷாப்பில் தான் இருப்பேன், மேக்ஸிமம் 3:30. அதுக்கு மேலேயும் சப்போஸ் இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு கொஞ்சம் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்க சொல்லிட்டு நான் ஷாப் ஒர்க் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கிறனால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது.
1: நான் என்னோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான். ஏன்னா நான் வந்து என்னோட குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் என்னோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கிறாங்க, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போது பல சவால்களை கடந்து இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை நினச்சி பார்க்கும்போது என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு வருது? அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு சவால் வந்தாலும் ஈஸியாக சமாளித்து போகிறீங்க அப்படின்போது அதுக்கு உங்களுடைய மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அக்கா?
2: இல்லை அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும் எனக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை எப்படி கம்மன்ஸ் பண்ணி நம்ம வெளியில் வரோங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ நானே என்னை தட்டிப்பேன், சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க பண்ணு, உனக்குள்ள அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுத்துறாதேங்கிறது மட்டும் நான் தெளிவாக.
1: விடாமுயற்சியும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குனா என்ன சொல்லுவீங்க? அடுத்தடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? உங்களுடைய இலக்குகள் என்ன சொல்லுங்கக்கா?
2: நான் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கு. இப்போதைக்கு ஃபன்சோனு மினி ஹால் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு சூப்பர் மார்க்கெட். ஸோ மேலே டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக்கா. அக்கா, இப்போ பெண்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்களை மாதிரி அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்கக்கா?
2: நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக இருங்க, அதை தெளிவாக கற்றுக்கோங்க, அதை நோக்கி பயணிங்க, கண்டிப்பாக உங்களை தேடி பெற்றி வருங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக்கா. பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது விடாமுயற்சியோடு இருக்க ஆரம்பிங்க, உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிச்சு அதில் பயணிக்க ஆரம்பிங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போது உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க?
2: ஸ்டார்டிங்கில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். நான் போய் வெளியில் பார்க்கும் பொழுதும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஆக்சுவலாக நான் நம்ம படித்ததுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமோ, என்னோட நம்ம சைட்லேருந்து நம்மளோட பேரண்ட்டுக்கோ இல்லை நம்ம படித்ததுக்கான ஒரு அடையாளமே நம்ம உருவாக்காமல் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தோணல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் போகும்போது ஒர்க்கிங் உமன்ஸை பார்க்கும் பொழுது, கூலி வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு சேலரிக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒர்க் அவங்களோட கையில் இருக்குது, அவங்க அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம ஏன் இப்படியே உட்காந்துருக்கணும், எவ்வளோ நாளைக்கு நம்மளால் உட்காந்துருக்க முடியும், நம்மளால் எழுந்திரிச்சு நிற்கணும், நம்மளையும் இதை ரன் பண்ணி காமிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ண முடிஞ்சது.
1: எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்றது அக்கா வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மொத்த அனுபவத்தையும் நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. அக்கா, இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
2: எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புதுசு தான், எனக்கு இது ஒரு இதுவும் ஒரு லேர்னிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா இன்னைக்கு எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேரலை இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் போக நிகழ்ச்சியில சவிதா அக்கா தான் ஆத்தூர்ல இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன் சோன் கிட்ஸ்க்காக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி மினி ஹால் வச்சிருக்காங்க, இப்போ டெக்ஸ்டைல் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சவிதா அக்கா. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு நேரம் சேலத்தின் போக நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க நேரலை, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி சவிதா அக்கா பேசுற விஷயம் உங்க எல்லாருக்கும் எப்படி இருந்தது, பெண்கள் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததா அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க, இல்லை வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலை.

எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். எப்பயும் போல இந்த வாரமும் நீங்க ஓட் பண்ண 10 பாட்டு சூப்பரான 10 பாட்டா ஓட் பண்ணிருக்கீங்க. இந்த வாரம் வந்து நிறைய நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கு, புது பாட்டும் இருக்கு, எப்பயுமே ஓட் பண்ற மாதிரியான பாடல்களும் இருக்கு. அந்த 10 பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமா போயிட்டு இருக்கும்னு நம்புறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காம இன்னைக்கு 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்துல அச்சுவோட தயாரிப்புல வந்திருக்கக்கூடிய ஃப்ளை அவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அச்சுவோட தயாரிப்புல வந்திருக்கிற இந்த பாடல் கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கும். அச்சுவோட எல்லா பாடலுமே ஒரு மாதிரி தனித்துவமா இருக்கும்ல, அதே போலவே இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு நம்ம தாதகாப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. பாட்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதில் வரக்கூடிய வரிகளும் பின்னணி இசையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேவாக் பிரதர்ஸ் தயாரிப்புலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மல்லி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. ரொம்பவே அற்புதமான சூப்பரான பாட்டு, நல்ல ஒரு துள்ளலான இசையில கிராமத்து ஸ்டைலையும் அவங்களோட ஸ்டைலையும் கலந்து ஒரு மாதிரி புது விதமாக கொடுத்துருப்பாங்க ஹேவாக் பிரதர்ஸ் இந்த பாடலை. அதாவது அவங்க எப்பயுமே ரேப் பாடுறதுல சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ரேப் எடுத்துகிட்டு வந்து ஒரு தமிழ்நாட்டு ஃபோக் ஸ்டைலில் பண்ண எப்படி இருக்கும், அது கூட வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பண்ணியிருக்காங்க. சூப்பரான பாட்டு இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு மேடுரோட்டம் மயமுதூர்லேருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எப்படியோ நீங்கள் வந்து 2 பாட்டு கேட்டு முடிச்சிருப்பீங்க, இன்னும் 8 பாட்டு உங்களுக்காக இருக்கு. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த 8வது இடத்துல இருக்கிற பாட்டு வந்து ரொம்பவே ஒரு ருசியான பாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளேர்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய சோறு தாண்டா முக்கியம் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. சாப்பாட்டை பற்றி மட்டுமே யோசிச்சு, சாப்பாட்டுக்காகவே, சாப்பாட்டு பிரியர்களுக்காகவே ஒரு பாடல் அப்படின்னா இந்த சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற பாடல் தான் சொல்லணும். இந்த பாடலில் வர வரிகளும் ஃபுல்லாக வந்து சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாட்டு பற்றியே இருக்கும். கானா வினோத் குரலில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு பின்னணி இசை திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் பண்ணியிருக்காங்க. கௌதம் ஜெயதிலகர் வரிகளில் இந்த பாடல் இருக்கு. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன் மற்றும் நம்ம மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் பண்ணியிருக்கிற பறிப்போனது அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. மேட்டு ரோட்டமேந்தூர்லேருந்து கலை செல்வியக்கா இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா ஓட் பண்ணதுக்கு. பறிப்போனது அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு காதல் தோல்வி பாடல், கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். இதில் வரக்கூடிய வரிகளை அவங்க பாடுறப்ப கேட்குற அந்த குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்காக. இந்த ரெண்டு பாட்டும் வந்துகிட்டே இருக்கு நம்ம சோனா FM 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா அதாவது 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் நான் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு. அச்சுவோட நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது கை கை கைன்னு ஒரு பாட்டு இருக்கும், லை லை லைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் தாண்டி ஒரு பாட்டு சொல்லணும்னா இப்போ நான் போட போகிற இந்த பாடலை தான் சொல்லுவேன். அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்கறதுக்கே செமையாக இருக்குங்க. அதில் அச்சுவோட குரல் வேற லெவலில் இருக்கும். இவர் எழுதுகிற வரிகள், அந்த பாடலில் வர டியூன் எல்லாமே அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி செமையாக பண்ணியிருக்காரு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அதாவது 6வது இடத்துல அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராவோட வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு. ருத்ராவோட மற்ற பாடல்கள் கேட்குறப்பையும் என்ன ஃபீல் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் அதிலேயே வருது. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலில் சின்ன புண்ணாக்கா பாடியிருப்பாங்க. சினிமா பாடகர் சின்ன புண்ணாக்கா இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரலோட இந்த பாடல் கேட்குறப்போ ஒரு தனி ஃபீலே குடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல், மோட்டிவேட்டிங்கான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர்.

0: சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாதீங்க, போகிறதுக்கு முன்னாடி இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய 2வது இடத்துல முதல் இடத்துல என்னென்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நானும் கிளம்புவேன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகபத்மநாபனோட இசையில் வந்து இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப டென்ஷன் இருக்கீங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இந்த பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகும். ஏன்னா இந்த பாடல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் கூலா இருங்க, காமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய பாடல் தான் இது. சூப்பரா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, சோனா எஃப்எம்ல நீங்க நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கே செமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்து இந்த பாட்டு நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே உங்க போன் எடுத்து 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா, நம்ம நரேஷ்குமார் இசையில் வந்திருக்கக்கூடிய ஏண்டி புள்ளை ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நரேஷ்குமாரோட எல்லா பாடலுமே என்னோட ஃபேவரட் தான், அதில் முக்கியமாக இந்த பாட்டு. ஏன்னா நரேஷ்குமாரோட மெலடி ரொம்பவே அருமையாக இருக்கும். அவரோட பாடலில் வரக்கூடிய வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த பாடலில் அவர் பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லிலக்காவும் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நன்றி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல ஏண்டி புள்ளை ஏங்க வச்ச அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.
3: சோன் மெட் அசோக் பே
4: ரோகிவாசி
3: மாமே போடா

0: தக்கத்தும்பி தக்கச்சுண்டு.
1: நன்றி, நமஸ்கார், நமஸ்தே.
2: Top 10 Music Number 1.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பசி அப்படின்னா நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? வயிறு கிள்ளுது, சாப்பிட ஒண்ணுமே இல்லாத நிலைமை, பட்னி கிடக்கிறது, இதுதான் நினைப்போம். ஆனா வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகும் உடம்புக்குள்ள ஒரு ஆபத்தான பசி அடங்காம இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில SDG 2 ஜீரோ ஹங்கர் இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம் இருக்கேன். எஸ்டிஜினா என்ன அப்படின்றத முதலாவதா சொல்லிடுறேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாடும் தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 17 இலக்குகளும் ஒவ்வொரு நாடும் பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலக்குகள் இருக்கு. இந்த இலக்குகள் 2030 நிறைவேறணும் அப்படின்றதான் இதனுடைய இலக்கு. சோ அந்த இலக்குல இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து SDG 2 ஜீரோ ஹங்கர் அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபுல்லா பேசலான் இருக்கோம். அதுல ஜீரோ ஹங்கர் அப்படின்னா என்னன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பசியின்மை. சோ பசி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கணும், பசி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றதான் இந்த இலக்கினுடைய ஒரு முக்கிய நோக்கம். அதுல ஊட்டச்சத்து குறைபாடும் மறைமுக பசியும் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலான் இருக்கேன். மறைமுக பசி அப்படின்னா என்ன ராஜ்குமார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. மறைமுக பசி அப்படின்னா வெறும் சாப்பாட்டையோ இல்ல நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு வயிறு முட்டை முட்டை நிரம்பி உடம்புக்கு பசி தீர்ந்துருச்சுன்றது அர்த்தம் கிடையாது. உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், புரதச்சத்து, இரும்பு சத்து, இது எல்லாமே அத்தியாவசிய நுண்ணூட்டங்கள். இது உணவுல இல்லாத நிலையத்தான் அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா மறைமுக பசி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வெளியில கண்ணுக்கு தெரியாது, ஆனா உடம்பு உள்ளுக்குள்ளேயே பலவீனமாக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். சரி, இந்த மறைமுக பசியால யாரெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சுட்டீஸ்களோ கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சத்தான உணவு கிடைக்காததுனால குழந்தைகளோட வயசுக்கேத்த எடையும் உயரமும் இல்லாம வளர்ச்சி குன்றி போறாங்க. அதே மாதிரி அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அடிக்கடி உடம்பு சரியில்லாத நிலையும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தேவையான இரும்பு சத்து உணவில் இல்லாததுனால ரத்த சோகை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறையும் போது பிறக்கும் குழந்தையும் குறைந்த எடையோட தான் பிறக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா பெரிய சவால்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய முதல் 1000 நாட்கள் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் அவங்களுடைய வாழ்நாள் மூளை வளர்ச்சியை தீர்மானிக்க ஆரம்பிக்குது. பள்ளிக்கு போற பிள்ளைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கலன்னா படிப்புல கவனம் செலுத்த முடியாது, சோர்வடைஞ்சு தூக்கம் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. நாட்டினுடைய எதிர்கால தலைமுறையே பலவீனமாக்கக்கூடிய ஆபத்து இந்த மறைமுக பசியில இருக்க ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, பசிங்கிறது வெறும் வயித்த நிரப்புறது அப்படின்றது கிடையாது, உடலுக்கு தேவையான சத்தான உணவை எடுத்துக்கிறதுல தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சத்துக்கள் எடுத்துக்கணும், சத்துக்கள் இல்லைன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் ஏற்படும் அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
3: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
2: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
3: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
4: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
5: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
4: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
5: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
4: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
5: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
6: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரி

0: என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
5: எனக்குலாம் அது வேணாண்டா.
4: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
5: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
6: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
7: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலே. இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். நாடே பொருளாதாரத்துல வேகமா முன்னேறிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போயிட்டு நாமே SDG2 அதாவது பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து பத்தி ஏன் இவ்வளவு தீவிரமா பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். காரணம் ரொம்ப சிம்பிள் தான். ஊட்டச்சத்து இல்லாத பலவீனமான தலைமுறையை நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம வல்லரசு நாட ஆக முடியாது. ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியமான தலைமுறையினர் வேணும் இல்லையா? அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன் இந்த இலக்கை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. உடம்புல இரும்பு சத்தும் ஊட்டச்சத்தும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும், பிள்ளைகளால படிப்புல கவனம் செலுத்த முடியாது, பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த தலைமுறையினரே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால ஐக்கிய நாடுகள் சபை வந்து SDG2 கீழே பசியை ஒழிக்கிறது மட்டும் இல்லாம சத்தான உணவை உறுதி செய்யறது முக்கியம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அப்போ பசிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரோட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது இந்த ஒட்டுமொத்த தேசத்தோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. அதுக்காக கண்டிப்பா இந்த SDG பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வளரும் போது சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா மூளை வளர்ச்சி அப்படின்றது 20-30% பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் வகுப்பறையில கவனம் செலுத்த முடியாதுன பேசுறதுக்கான ஒரு காரணமா அமைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பொருளாதார இழப்பு மற்றும் மருத்துவ செலவு. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அடிக்கடி அடிபட்டு போக ஆரம்பிக்கும். அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, மருந்து மாத்திரைன்னு சொல்லி குடும்பத்தோட சேமிப்பையும் கரைக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். உழைக்கும் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ரத்த சோகை இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியாது. இதனால தனிநபர் வருமானம் குறைய ஆரம்பிக்கும், நாட்டினுடைய உற்பத்தியும் முடங்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கப்புறமேட்டு வந்து கல்வி, வேலை, நல்ல வீடு, இது எல்லாமே வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமை. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வு சிந்திக்கவும் சத்தான உணவு அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. பசி இல்லாத சமுதாயம் உருவானா மட்டும்தான் வறுமையும் ஒழிக்க முடியும், கல்வியும் வளர ஆரம்பிக்கும், ஆரோக்கியமான

மனிதவளமும் உருவாக ஆரம்பிக்கும். அதனால ஐக்கிய நாடுகள் சபை இந்த எஸ்டிஜி 2 இந்த இலக்கை முன்னிலைப்படுத்தி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து அப்படின்றது வெறும் சாப்பாடு கிடையாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய முதலீடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, மறைமுக பசியையும் பசியின்மையும் போக்க அரசாங்கமும் உலக நாடுகளும் என்ன மாதிரியான தீவிர நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை பத்தி நான் நிகழ்ச்சியில அடுத்ததா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க நேரிலே. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏ ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: எஸ்.

0: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
0: பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்குது அப்படின்றத கடைசியாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த SDG 2 பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு இது எல்லாத்தையும் முழுமையாக ஒழிக்கிறதுக்கு, இந்த இலக்கை அடையிறதுக்கு அரசாங்கமும் தனிநபர் அமைப்புகளும் வந்து களத்தில் இறங்கி என்ன மாதிரியான பிரம்மாண்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரையும். குறிப்பா நம்ம தமிழ்நாடும் இந்தியாவும் பல உலக நாடுகளுக்கு வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு ஒரு சில திட்டங்கள் தான் வந்து முன்னுதாரணமா இருக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம். காமராஜர் காலத்துல தொடங்கப்பட்ட சத்துணவு திட்டம் இன்னைக்கு வாரத்துக்கு 5 முட்டைகளோட சத்தான உணவை அரசு பள்ளிகள்ல வழங்கப்படுது. பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுடைய பசியை போக்குறதுக்காக காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமா மாறி குழந்தைகளுடைய வறுமையையும் ஊட்டச்சத்தையும் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 6 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மாவு வழங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. முட்டை சத்துணவு பெட்டகங்கள் அங்கன்வாடி மூலமா வந்து வழங்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வளரிளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இலவச இரும்பு சத்து, அதுக்கப்புறம் போலிக் அமில மாத்திரைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வீடு தேடி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது வாங்கல அப்படின்னா மறக்காம அங்கன்வாடி மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வாங்குறதன் மூலமா கர்ப்பிணி பெண்களும் இளம் வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து நிறைய அந்த பேட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொது விநியோக முறையின் மூலமா செறிவூட்டப்பட்ட தானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நியாய விலை கடைகள்ல வந்து ஏழை எளிய மக்களுக்குமே விலையில்லா அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாம கிடைக்கணும்ன்றத உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் அரிசி மட்டும் இல்லாம விட்டமின்கள் தாதுக்கள் கலந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிறுதானியங்கள்லாம் வந்து ரேஷன் மூலமா வழங்கும் முயற்சிகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். சோ அரசாங்கம் சட்டங்கள் மூலமாகவும் நிதிகள் மூலமாகவும் திட்டங்கள் மூலமாகவும் பசியை விரட்டுறதுக்கான முழு மூச்சா பல தீவிரமான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம வீட்டு சமையலருக்குள்ள ஒரு சில சவால்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசி வெளியில இருக்கு, பசி யாருக்கோ இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஆனா வெளியில இருக்கக்கூடியவங்களால கூட நமக்கு பாதிப்பு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும், நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: அரசு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு

வந்தாலும் ஏன் இன்னமும் ஊட்டச்சத்து குறைபாடு மறைமுக பசியும் முழுசா ஒழியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம வீடுகளுக்குள்ளாரையும் குடும்ப பழக்க வழக்கங்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய சில நடைமுறை சவால்கள் தான். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. நம்ம வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய 4 பெரிய தவறுகள் இப்போ மிகப்பெரிய சவால்களை கொண்டு வர ஆரம்பிக்குது, நமக்கும் சரி எல்லாருக்கும் சரி. அது தேவையான ஒரு மில்லிகிராம் சத்து கூட இருக்காது. இதனால இன்னைக்கு நல்ல வசதியான வீட்டு பிள்ளைகள் கூட மறைமுகமா பசியால பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி விலை அதிகமான உணவுகள்ல தான் சத்து இருக்கு அப்படின்ற ஒரு தவறான புரிதல். ஆப்பிள், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கி கொடுத்தாதான் ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் மாற ஆரம்பிக்கணும். நம்ம ஊர்ல இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இந்த முருங்கைக்கீரையில கொய்யா பழத்திலையும் கடல் மிட்டாயிலையும் இருக்கக்கூடிய அந்த அசாத்திய சத்து இருக்கு இல்லையா, அதை பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான விழிப்புணர்வு அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்களுடைய தியாக மனப்பான்மை, வீடுகள்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய வெறும் சாப்பாட்டையோ இல்ல பழைய குழம்பையோ சாப்பிடுற பழக்கம் இன்னமும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள்கிட்ட அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்தினுடைய முதுகெலும்பு யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். அவங்க சத்தான உணவை சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய தவறான முறைகள், காய்கறிகளை நறுக்கி பிறகு தண்ணியில கழுவுறது, அளவுக்கு அதிகமா எண்ணெய் ஊத்தி பொறிக்கிறது, சத்துக்கள் போகிற வரைக்கும் வேக வைக்கிறது, இந்த மாதிரியான சமையல் தவறுகளால உணவுல சத்துக்கள் வந்து பாழாக ஆரம்பிக்குது. இதனால சத்துக்கள் வந்து நம்ம உண்ண முடியாம அந்த காத்துல கரைஞ்சு போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. சவால்கள் வெளியில மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டைனிங் டேபிளையும் இருக்க ஆரம்பிக்குது, கிச்சன்லயும் இருக்க ஆரம்பிக்குது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள்கிட்டயும் இருக்க ஆரம்பிக்குது. சரிப்பா இந்த சவால்கள் எல்லாம் இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா SDG2 இந்த பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாம் இருக்கு அப்படின்னு போது இந்த இலக்கு அடைகிறதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்குது இல்லையா. அதை பத்தி நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலே கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில் மறைமுக பசினா என்ன, அரசு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சமையலறையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான்கு பகுதியில் அவங்க எல்லாருக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தேன். இப்போது அதோட தொடர்ச்சியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SDG 2 பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, இந்த இலக்கை முழுமையாக அடைகிறதுக்கு ஒரு குடிமகனாக நான் எடுத்துக்கக்கூடிய சபதம் என்ன, ஒரு தனிநபராக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சபதம் என்ன, ஒரு குடும்ப உறுப்பினராக நாம் எல்லாரும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொய்யாப்பழம் நெல்லிக்காய் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா பல மடங்கு இரும்பு சத்து அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இதில் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சிறுதானியத்துக்கு மாறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வேணும். அந்த ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நம்ம பாரம்பரிய உணவுகளாக இருக்கக்கூடிய கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இது மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இது மூலியமா சக்கரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அபாயகரமான ஊட்டச்சத்தாக இருக்க ஆரம்பிக்கும் இது. அதுக்கப்புறம் வீடுகள் தோறும் தோட்டம், வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருக்கு, இல்லைனா மொட்டை மாடியில் வந்து சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வாங்கி தக்காளி, மிளகாய், கீரை இது எல்லாத்தையும் வளர்க்கறது மூலியமா நச்சில்லாத இயற்கை உணவை வந்து நம்ம வீட்டிலே உற்பத்தி செய்ய முடியும். இதை வந்து எல்லாரும் பழகிக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஜங்க் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை வந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும். குழந்தைகளுக்கு பாக்கெட்ல வைக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை கொடுக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வேணும். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடலை மிட்டாய், பொறி உரண்டை, வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பயிர்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கறது மூலியமா ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. ஐந்தாவதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசியை பகிர்வோம், உணவை வந்து வீணாக்கிறத தவிர்க்க ஆரம்பிப்போம். நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு போது ஒரு பருக்கை கூட வீணாக்காமல் இருப்போம் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்க ஆரம்பிக்கணும். அக்கம் பக்கத்தில் அப்படி இல்லைனா நம்ம தெருவிலேயோ நம்ம ஊர்லேயோ வந்து ஆதரவற்ற முதியோர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் இருக்காங்க, நிறைய இடங்களில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருவேளை உணவு இல்லாமல் தான் அந்த அநாத ஆசிரமத்தெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா அவங்க பசியாரும் நம்ம

0: நமக்கு மனசாரும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் நிறைவாக நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலிருந்து பசியையும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஒழியணும்னா அது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, அது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வாய் ஆரோக்கியமான உணவுலையும் பசித்தவருக்கு நாம் நீட்டக்கூடிய ஒவ்வொரு கரத்திலையும் தான் இருக்க ஆரம்பிக்குது. சத்தான உணவு அப்படின்றது சலுகையாக கிடைக்கக்கூடாது, அது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரமாக இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் மறைமுக பசியும் பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் உருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டமெட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: FM 107.8 வானொலி நாடகம். சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகரத்துல

0: ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெனாலிராமன் மட்டும் வேற கணக்குல இருந்தான்.
1: ஏங்க, பூனைக்கு கொடுக்க வேண்டிய பாலை எதுக்குங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க?
2: அதான் நல்ல விஷயம்.
1: என்ன நல்ல விஷயம்?
2: நம்ம குழந்தைங்க பால் குடிச்சா ஆரோக்கியமா இருப்பாங்க, பூனை பால் குடிச்சா அது மட்டும் கொளுத்துடும்.
1: அப்ப பூனைக்கு அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
2: அரசருக்கு தெரியாம இருக்கணும், அதுதான் முக்கியம்.
0: அப்படியே தெனாலிராமன் பசுவோட பாலை வீட்டில் இருக்கிறவங்களை குடிக்க வச்சுட்டு பூனைக்கு மட்டும் சரியான உணவே கொடுக்காம விட்டுட்டான். நாளுக்கு நாள் அந்த பூனை மெலிஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு யோசனை வந்தது.
3: நம் மக்கள் பூனைகளை எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டும். எல்லோரும் தங்களோட பூனைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும்.
0: ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் அவங்களோட கொழுகளும்னு வளர்ந்த பூனையை தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. ஆனால் தெனாலிராமன் மட்டும் எலும்பு தோலுமாக இருந்த ஒரு பூனையை தூக்கிட்டு வந்தான்.
3: ராமா, என்னடா இது?
2: என்ன அரசே?
3: எல்லோரோட பூனைகளும் நல்லா கொழுத்திருக்கின்றன, உன்னோட பூனை மட்டும் ஏன் இவ்வாறு இருக்கிறது?
2: அரசே, நான் என்ன செய்வது?
3: என்ன செய்வதா? அதுக்கு பால் கொடுக்கலையா?
2: பால் கொடுக்கிறேன் அரசே.
3: அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறது?
2: அதுதான் பிரச்சனையே அரசே.
3: என்ன பிரச்சனை?
2: இந்த பூனைக்கு பால் என்றாலே பிடிக்காது.
3: என்ன, பூனைக்கு பால் பிடிக்காதா?
2: ஆமாம் அரசே, பாலை பார்த்தாலே ஓடிவிடும்.
3: ராமா, என்ன ஏமாற்ற பார்க்கிறாயா?
2: இல்லை அரசே, நீங்களே சோதிச்சு பாருங்க.
3: சரி, உடனே ஒரு கிண்ணம் பால் கொண்டு வாங்க. பூனைக்கு முன்னாடி பால் வைங்க. என்னது இது, பாலை பார்த்ததும் உடனே ஓடுகிறது?
2: அரசே, நான் தான் அப்பவே சொன்னேனே.
3: இருந்தாலும் இதில் ஏதோ இருக்கிறது. சிப்பாய்களே, அந்த பூனையை பிடித்து பாருங்கள்.
0: சிப்பாய்கள் பூனையை பிடிச்சு பார்த்தாங்க. அப்போதுதான் அந்த பூனையோட வாயில காயம் இருக்கிறது தெரிய வருது.
3: நீ சூடான பாலை அந்த பூனைக்கு தந்திருக்கிறாய், அதனால் தான் அந்த பூனைக்கு வாய் வந்திருக்கிறது.
2: அரசே, நான்
3: இப்ப பாலை பார்த்தாலே பயந்து ஓடுது. என்னை ஏமாத்தலாம் நினைச்சியா?
2: அரசே, தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க அரசே.
3: ஏன் இப்படி செய்தாய் ராமா?
2: அரசே, ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
3: சொல்.
2: நீங்க கொடுத்த பசுவோட பாலை ஒரு பூனை குடிக்கணும்னு நினைக்கிறத விட அந்த பால் நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு போனா நல்லது தானே அரசே? ஒரு பூனை நல்லா கொளுத்து வாழ்றதை விட நம்ம மக்கள் நல்லா வாழ்றது தான் முக்கியம்னு நினைச்சேன் அரசே.
3: ராமா,
2: அரசே,
3: நீ செய்தது சரின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த பூனைக்கு செய்தது தவறுதான்.
2: மன்னிச்சிடுங்க அரசே.
3: ஆனால் நீ மக்களை பத்தி யோசித்தது பாராட்டக்கூடியதுதான். தென்னாலிராமனுக்கு 100 பொற்காசுகளை வழங்குங்கள்.
2: நன்றி அரசே.
0: தெனாலிராமன் எப்பயுமே இப்படித்தான், ஒரு சின்ன விஷயத்துல கூட வேற யாரும் யோசிக்காத கோணத்துல யோசிப்பான். ஆனா இந்த கதையில ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியும், மக்களோட நலனை முதல்ல நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். அதே நேரம் நல்ல நோக்கம் இருந்தாலும் அதற்காக இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. இதோட தெனாலிராமனுடைய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம்.
4: 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதரா ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.

0: அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்துருக்கு. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

மலரால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோர

0: காற்று சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம் விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகர சாம்ராஜ்யத்துல தசரா விழா கோலாகலமா நடந்துகிட்டு இருந்தது. அறிஞர்கள், புலவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு அந்த இடமே களை கட்டி இருந்தது. அப்ப தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்த ஒரு மிகப்பெரிய பண்டிதர் அரசவைக்கு வராரு. அவருடைய அறிவையும் புலமையையும் பற்றி கேள்விப்பட்ட ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு கொஞ்சம் பயம் வருது.
3: அரங்காட்சியரே, நீங்கள் மட்டும் அரசவைக்குள் போயிட்டு வாருங்கள்.
4: என்ன குருவே, நீங்கள் ஏன் வரவில்லை என்று அரசர் கேட்டால்?
3: நான் அதிகமாக சிந்தித்ததால் மூளை கொதிப்பு வந்திருக்குன்னு சொல்லுங்க.
4: அப்படியா, புரிந்தது குருவே. உங்கள் அறிவையும் சிந்தனை திறனையும் எல்லோரும் புகழ்ற மாதிரி சொல்றேன்.
5: அரங்காட்சியாரே, நம்ம ராஜகுரு ஏன் அரசவைக்கு வரவில்லை?
4: அரசே, நம் ராஜகுரு எப்போதுமே ஆழமாகவும் அதிகமாகவும் சிந்திப்பார் அல்லவா?
5: ஆமாம், அதனால்
4: அந்த அதிக சிந்தனையால் அவருக்கு மூளை கொதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் அவரால் இன்று வர முடியவில்லை.
6: அடடா,
4: என்ன ராமா,
6: இது என்ன அதிசயம்? ராஜகுரு அதிகமாக சிந்தித்ததால் மூளை கொதிப்பு வந்திருக்கிறதாம். அப்படின்னா நான் அதிகமாக படிக்கிறேனே, எனக்கு கண் கொதிப்பு வந்திருக்கணுமே.
5: உண்மைதான் தென்னாளி ராமா, ராஜகுருவை விட அதிகமாக படித்த பெரிய ஞானிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ ஆழமாக சிந்திப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வராத மூளை கொதிப்பு நம் ராஜகுருவுக்கு மட்டும் எப்படி வந்தது?
6: அரசே, அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதிகமாக படிப்பதாலோ அதிகமாக சிந்திப்பதாலோ மூளை கொதிப்பு வராது. ஆனா தங்களை பற்றியே தாங்களே அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மூளை கொதிப்பு வர வாய்ப்பு இருக்கு.
4: ராமா, போதும், நிறுத்து. நீ எல்லை மீறி பேசுகிறாய். நம் ராஜகுரு தான் உன்னை விட முதன்மையானவர். அவருக்கு தான் அரசவையில் முதல் மரியாதை.
6: அரங்காச்சாரியாரே, ஒரு சின்ன சந்தேகம். நாம முகம் கழுவுவதற்கு முன்னாடி முதலில் எதை கழுவுவோம்?
4: கைகளையும் கால்களையும் கழுவுவோம்.
6: சரிதான், முகத்துக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் கழுவுறோம் என்பதற்காக கைகளும் கால்களும் முகத்தை விட உயர்ந்தவன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். அரசவையில் முதலில் மரியாதை கிடைக்கிறது என்பதாலேயே ஒருவர் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று அர்த்தம் இல்லை.
5: தெனாலிராமா, உன் பதிலுக்கு ஈடுனே இல்லை.
2: தெனாலிராமனுடைய சாதுர்த்தியமான பதிலை கேட்ட அரசவையினர் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ராஜகுருவோட சார்பா பேசி அவமானப்பட்ட அரங்காச்சாரியார் அமைதியா தலை குனிகிறார். அறிவு அப்படின்றது தன்னை உயர்த்தி காட்டுறதுக்காக மட்டுமே இல்லை, மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதுக்காக. பதவியும் முதல் மரியாதையும் ஒருவரோட உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது இல்லை. சரியான நேரத்துல சரியான பதில சொல்லி அனைவரையும் சிரிக்க வைக்கிறதுல வல்லவன் தெனாலிராமன்.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: help.
1: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
2: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
3: ஸ்டூடெண்ட்ஸ்
4: குட் மார்னிங்.
3: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
4: எஸ் மிஸ்.
5: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
4: எஸ் மிஸ்.
6: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
3: விஜயநகர அரசவையில ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் ஒரு கேள்வி எழுப்பினார். என்னன்னா, ஒரு நாட்டோட செழிப்பிற்கும் சிறப்பிற்கும் முக்கியமானவர் யார் அப்படின்னு.
4: அரசே, நாட்டை வழி நடத்துறதுக்கு அமைச்சர் தான் முக்கியம்.
5: இல்லை இல்லை, நாட்டின் உண்மையான பலம் மக்கள் தான்.
6: அரசே, பரிசுத்தமான ஒழுக்கமான அந்தணர்கள் தான் நாட்டின் சிறப்பிற்கு காரணம்.
7: ராஜகுருவே, அதை என்னால் ஏற்க முடியாது.
6: என்ன சொல்கிறாய்?
7: பேராசைக்காக தங்களுடைய பரிசுத்தத்தையே கைவிடுபவர்களும் இருக்கிறார்கள். அதை நான் நாளையே நிரூபிக்கிறேன்.
3: சில அந்தணர்கள் ஆற்றங்கரையில சடங்குகளை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தெனாலிராமன் அவசர அவசரமா அங்க வரான்.
7: ஐயா ஐயா ஐயா, உடனே அரசவைக்கு வாருங்கள். சூரிய உதயத்திற்கு முன் 8 அந்தணர்களுக்கு அரசர் பெரிய மானியம் வழங்க போகிறார்.
8: என்னது, மானியமா?
7: ஆமாம் ஐயா, ஆமாம். தாமதித்தால் அந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது போய்விடும்.
3: மானியத்தின் ஆசையில அந்தணர்கள் முறையா நீராடுவதை கூட மறந்துட்டு அவசரமா அரசவைக்கு போறாங்க.
9: தென்னாலிராமா, இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்?
7: அரசே, தானம் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தானத்தின் பேராசையில் தங்களுடைய பரிசுத்தத்தையே கைவிட்டு வந்திருக்கிறார்கள்.
8: தென்னாலிராமா, என்ன சொல்கிறாய்?
7: ஐயா, நீங்கள் முழுமையாக நீராடாமல் வெறும் தண்ணீரை தெளித்துக் கொண்டு அரசவைக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா?
3: அந்தணர்கள் தலை குனிகிறாங்க.
7: அரசே, பேராசை வந்தால் மனிதன் தன் ஒழுக்கத்தையே மறந்து விடுகிறான். நேற்று நான் சொன்னதை இன்றே நிரூபித்து விட்டேன்.
9: பேராசைக்காக ஒழுக்கத்தை கைவிட்ட இவர்களின் மானியங்களை பறிமுதல் செய்யுங்கள்.
8: அரசே, மன்னியுங்கள்.
3: தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனமான செயல் அரசவையில எல்லாரையும் சிந்திக்க வைக்குது. பேராசை மனிதனை தன் உண்மையான பண்புகளை மறக்க செய்யும். உண்மையான பரிசுத்தம் வெளியில் அல்ல, உள்ளத்திலும் செயலிலும் இருக்க வேண்டும்.
2: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயாரின் திவசனார் தாயாரின் கடைசி ஆசையான மாம்பழத்தை பற்றி மன்னர் புரோகிதர்களிடம் கேட்டார்.
2: என் தாயார் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் என்ன செய்வது, அது கிடைப்பதற்குள் இறந்து விட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும்?
3: அரசே, 108 தங்க மாங்கனிகளை செய்து 108 அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும்.
2: அப்படியா? சரி, அப்படியே செய்யுங்கள்.
1: மன்னரும் 108 தங்க மாங்கனிகளை தானமாக கொடுத்தார். இதை கவனிச்ச தெனாலிராமன் புரோகிதர்களுடைய பேராசையை வந்து புரிஞ்சுக்கிட்டார்.
4: ஐயா, என் தாயாரின் திவசத்துக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும்.
5: கண்டிப்பாக வருகிறோம்.
6: ஐயா, கதவை ஏன் பூட்டி விட்டீர்கள்?
4: கொஞ்சம் பொறுத்திருங்கள், உங்களுக்கான பரிகாரம் தயாராகிக்கிட்டு இருக்கு.
6: அது என்ன சத்தம்?
4: உங்களுக்கான சூடான பரிகாரம்.
6: ஐயோ, சூடு போடுறானே!
7: அரசே, எங்களுக்கு தெனாலிராமன் சூடு போட்டு விட்டான்.
2: தென்னாலிராமா, இது என்ன அநியாயம்?
4: அரசே, என் தாயாரின் கடைசி ஆசையை நிறைவேற்றினேன்.
2: என்ன ஆசை?
4: என் தாயார் இறக்கும் முன் பழுக்க காய்ச்சிய கரண்டியால் கையில் சூடு போடு என்று சொன்னார். ஆனால் அதற்குள் இறந்து விட்டார்.
2: அதற்காக இவர்களுக்கு ஏன் சூடு போட்டாய்?
4: அரசே, உங்கள் தாயாரின் ஆசைக்காக 108 தங்க மாங்கனிகளை தானமாக கொடுத்தீர்கள் அல்லவா? அதே போல் என் தாயாரின் ஆசைக்காக இவர்களுக்கு சூடு போட்டேன்.
2: தென்னாலிராமா, உன் புத்திசாலிதனத்துக்கு அளவே இல்லை.
1: பிறருடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பேராசைப்பட்ட அந்த புரோகிதர்களுக்கு தெனாலிரமன் கொடுத்த சூடு மறக்க முடியாத பாடமா அவங்களுக்கு அமைஞ்சது. பேராசை பணத்தை மட்டும் இழக்க வைக்காது, சில நேரம் சூடும் வாங்கி தரும்.

ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைங்கலாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க. உணவு பத்தி தான் பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பத்தி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இட்லிக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான

இத்தவறான முடிவுகளையும் எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் சின்ன கசகசா விதை அளவிலான மூளையை கொண்ட பூச்சிகள் முடிவெடுக்க கூடிய விஷயத்துல ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். உண்மையாலுமே பூச்சிகளோட பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன்கள் மனிதர்களோட பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகள்ல திறமையான முடிவுகளை எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அல்காரிதங்களுக்கு ஊக்கமாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது குறித்து பூச்சிகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு செயலை சிறப்பா முடிக்க எந்த வழியை தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எளிதான காரியம் இல்லைங்க. குறிப்பா ஏராளமான தகவல்களும் தூண்டுதல்களும் நிறைஞ்ச இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இது இன்னுமே சிக்கலானதா ஆகுது. இதையே அதிகப்படியான தேர்வுகளால ஏற்படக்கூடிய குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். எறும்புகளும் இதே போன்ற ஒரு சவாலை எதிர்கொள்ளுது. அது கூட்டமா இணைஞ்சி உணவு தேடி செல்ல வேண்டிய அடுத்த இடத்தை தேர்வு செய்யறப்ப இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனா இதுக்கு பல்வேறு வகை உயிரினங்கள்ல காணக்கூடிய ஒரு திறமையான தந்திரத்தை அது பரிணாம வளர்ச்சியின் மூலமா உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல சில எறும்புகள் தங்களோட புற்றின் பாதுகாப்பான சூழலை விட்டு வெளியேறி பக்கத்துல இருக்கக்கூடிய மற்றும் சிறந்த உணவு கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி போகுதுன்னு சொல்லலாம், இடத்தை தேடி போகுதுன்னு சொல்லலாம். இந்த சாகச எறும்புகள் எந்த ஒரு குறிப்பிட்ட வழியையும் முன்கூட்டியே தேர்வு செய்யாம பல்வேறு பாதைகள்ல சீரற்ற முறையில போயிட்டு ஆராயுது. அது செல்லக்கூடிய வழியிலையும் திரும்பி வரக்கூடிய வழியிலையும் பிற எறும்புகள் பின்னாடி வந்து தொடர்ந்துகிட்டே தரையில மெல்லிய ஃபெரோமோன் அப்படின்ற ரசாயன தடங்களை விட்டுட்டு போகுது. இந்த ஃபெரோமோன் காலப்போக்குல ஆவியாகி மறைஞ்சு போயிடும். பொதுவா எறும்புகள் அதிகம் அடர்த்தியான ஃபெரோமோன் தடயத்தை பின்பற்ற அதிக வாய்ப்பு இருக்கு. மிகவும் திறமையான உணவு தேடக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்ச எறும்புகள் உணவோட சீக்கிரமாவே தன்னோட புற்றுக்கு திரும்புது. அது ஃபெரோமோன் முழுமையாக மறையறதுக்கு முன்னாடியே அதே தடத்தின் மீது திரும்பவும் போறதுனால அந்த தடம் மேலும் வலுவாகுது. அதே நேரத்துல உணவு தேடி செல்லக்கூடிய பிற எறும்புகளுக்கும் அது சீக்கிரமாவே தகவலை கடத்துது. இதன் விளைவாக காலப்போக்குல அதிகமான எறும்புகள் அதே பாதையில போயிட்டு வர தொடங்குது. இதனால அந்த பாதையில கூடுதலான ஃபெரோமோன் சேர்ந்து அதனுடைய வாசனை மேலும் வலுவடையுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உண்மையில குறுகிய மற்றும் திறமையான பாதைகள் தொடர்ந்து வலுப்பெறுது. அதே நேரம் குறைஞ்ச பயன்களை கொண்ட பிற பாதைகள் மெதுவா மறைஞ்சு போகுது. இறுதியில எந்த ஒரு தனிப்பட்ட எறும்போ தனியா சரியான பாதைய அறியல அப்படின்னாலுமே முழு எறும்பு கூட்டமும் இணைஞ்சு மிக குறுகிய மற்றும் சிறந்த பாதையை கண்டுபிடிச்சு விடுது. சிறந்த பாதையை கண்டுபிடிச்சிடுது. என்னங்க இந்த எறும்பு கூட்ட மேம்பாட்டு முறை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: ஒரே இடத்தில் 9363268 09.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும்

0: அப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அதே மாதிரி வெண்டி பாத்தீங்கன்னா இதே இப்ப இதுதான் உலக ஓட்டி ஆகணும். உலக ஓட்டிட்டு தொழு உரம் போட்டு ரொட்டேட் ஓட்டிட்டு பாரமைப்போம். 3 அடி விதத்துலதான் அதுக்கும் பாரடிப்போம். ஆனா வந்து அது வந்து விதை ஊன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை தான். நாங்க ரேணுகா வெண்டின்னு சொல்லிட்டு வாங்கி ஊனிருந்தோம். அந்த வெண்டி பாத்தீங்க அப்படின்னா 1.5 அடிக்கு ஒரு விதை ஊனும். வெண்டி வந்து வீதி வந்து நம்ம உள்ள போய் பறிக்கிறதுக்காக அகலமா 3 அடி போட்டு நெட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 1 தான் ஒரு விதை ஊனி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு சராசரியா பார்த்தா 45 நாள்ல வந்துடும். அதுக்கு அதிகமான மருந்து மற்றபடி அதிக செலவு இருக்காது. வெண்டியை பொறுத்த அளவுக்கு ஊனிடுறோம். இடையில ஒரு 2 டைம் யூரியா மட்டும் போட்டோம் அப்படின்னா போதுமானது. யூரியா வந்து அதுக்கு அவசியம் போட்டாகணும். நம்ம என்ன இயற்கை உரம் கொடுத்தாலுமே யூரியா போட்டா மட்டும்தான் வந்து அது வந்து தலை நல்லா தளிஞ்சு காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது. அதுக்கு வந்து அதை மட்டும் நம்ம வந்து ஆர்கானிக்ல பண்றது அவ்வளவு சூட்டபிள் ஆகல. அதுக்கு வந்து நம்ம மேக்சிமம் வந்து யூரியா போட்டாதான் வந்து நம்ம நினைக்கிற ஈல்டு எடுக்க முடியுதுங்க. இப்போ மஞ்சள் பயிர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல நல்லா உழவு ஓட்டிடணும். சித்திரை மாசம் வந்து நீங்க உழவு ஓட்டும் போது நல்லா வந்து கொக்கி ஓட்டுறீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் கலப்பை விட்டு நல்லா ஆழமா ஓட்டிட்டு திரும்ப உரம் போடுறோம். உரம் போட்டுட்டு ரொட்டேட்டர் ஓட்டுறோம். ரொட்டேட்டர் வந்து 1 டைம்ல 2 டைம் நல்லா ஓட்டி நல்லா புழுதி மாதிரி மண் வந்து நல்லா பொச பொசப்பா இருக்கணும். லாஸ்ட் டைம் உரம் ஓட்டும் போது உழவு ஓட்டும் போது வந்து அடியில வந்து தொழு உரம் போட்டு ஓட்டுவோம். தொழு உரம் போட்டு ஓட்டணும். தொழு உரம் போட்டு ஓட்டினாலும் மேற்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யூரியா அடியில வந்து போடுறது வந்து யூரியாலாம் போட முடியும். டிஏபி இந்த சிப்சம் சொல்லிட்டு மண்ணோட பொளப்பொளப்பு தன்மைக்காக அடியில வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி 3 மூட்டை சிப்சம் போட்டு நல்லா உழவு ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க விதைய தேர்தல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் கரனை வந்து எடுத்து வச்சிருப்போம். அது வந்து நாங்க எப்ப எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசியில வந்து மஞ்சள் வெட்டும் போதே நல்ல பொறுக்கி நல்ல தரமான விதையா தேர்ச்சி பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையுமே ஃபர்ஸ்ட் விதை வந்து கரெக்டா தேர்வு பண்ணுவோம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒவ்வொரு விவசாயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கதாங்க செய்யுது. இப்ப இந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்ப இதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இதுக்கு விதைக்கிறதுக்கு உரம் வந்து எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாயிகளுக்கும் இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுனே
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும், உடல்நலத்தை

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் சாமிநாயக்கன் பட்டியில வந்து நாங்க களப்பயணம் போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கா வந்து வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த சோனப்பழம் இருக்குமாங்க, அது ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா கையை கூட கிழிச்சு விட்டுரும், இதனால வந்து நாங்க எங்களுக்கு வந்து அழுகாச்சியே வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. சரி, அக்கா என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்டுடலாம்.
4: வெண்டங்காய் போடுவோம், மண்ணை பதப்படுத்துறதுலேருந்து வெண்டைக்காய் நல்லா ஓட்டணும். 5 கலப்பையில் ஒரு டைம் ஓட்டுவாங்க, 9 கலப்பையில் ஓட்டுவாங்க, அப்புறம் லொட்டேட்டரில் ஓட்டுவாங்க. எரு விறைக்கணும், அது மெயின், மக்கன எருவாக இருக்கணும். அதை இறச்சதுக்கப்புறம் தான் ஓட்டி விட்டு கால் போட்டு அப்புறம் விதை ஊனி விட்டு அது செடி இப்போ வந்துட்டு இருக்குது எங்களுது. மறுபடியும் அது கொத்தணும், 2 கொத்து கொத்தி 3வது கொத்துக்கு பார் விளம்பணும். அது விளம்பினதுக்கப்புறம் தான் 40 நாளில் காய் வந்துடுது. அது உடைக்கும் போது கஷ்டம் தான், நல்லாலாம் உடைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் அழுந்துக்கிட்டே கூட உடச்சிக்கிறேன், கையிலெல்லாம் ரத்தம் வரும். கிளவுஸ் போட்டாலும் கிளவுஸே கிழிஞ்சி தான் கையிலேயே ரத்தம் வந்துருது. அதெல்லாம் பண்ணி தான் இதை உடைக்கணும். அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தா 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா 5 ரூபாய்க்கு கொடுக்குறியாங்கிறாங்க. அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களோட கஷ்டமும் மக்கள் புரிஞ்சிக்கணும், அதுக்கோசரம் சொல்கிறேன். வந்து வெண்டைக்காயெல்லாம் கஷ்டம், சோனம் அதிகம், அதில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காயும் உடைக்கூடாது, அதிலும் வெண்டைக்காய் நல்லா அதுவும் பார்த்து தான் உடைக்கணும். உடைக்கிறது கஷ்டம், ஆனால் வாங்குறாங்க மக்கள், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு வாங்குறாங்க. அது மாதிரி பண்ணலாம், அதுதான் விவசாயம். வெண்டைக்காய்க்கு கரெக்டு, அதுவும் 90 காய் வருது, 70 காய் 3 மாசத்துக்கு தாராளமாக உடைக்கலாம். வெண்டைக்காய் உடைச்சா 3 மாசத்துக்கு உடைக்கலாம், நல்லா வருது. அதுதான் வெண்டைக்காய்க்கு பொறுத்தது. அதுக்கும் நோவு இல்லாமல் மருந்து அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் உடைக்கணும், வெண்டைக்காய் உடைக்கணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடைச்சா முத்தி போயிடுது. வாங்குறவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி உடைச்சி சாயந்தரத்தில் உடைப்போம், விடியகால 2 மணிக்கு மார்க்கெட்டு கொண்டு போவோம். அது போட்டு வந்து தான் அப்படி மீறி நாங்கள் இங்கே விற்கிற மாதிரி இருந்தால் கொண்டு போய் மரத்தடியில் ரோட்டு ஓரத்துலையும் விற்போம். அங்கே எங்களுக்கு அதுக்கு 10 ரூபா கிடைச்சா போதும், நாங்கள் அங்கே 30 ரூபாய்க்கு போகிறோம்னா இன்னும் 10 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுங்க போதும்னு இங்கேயும் மக்கள் வாங்கிக்குவாங்க. எங்ககிட்டயும் காட்டுக்காய் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணுவோம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் இல்லாம மருந்து அடிச்சு நாங்க எந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு கிராமத்துக்கு அதுவும் இல்லாம கொஞ்சம் உள்ள தள்ளி ஒத்தையடி பாதையில வண்டியை ஓட்டிட்டு போற சுவாரஸ்யம் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் எங்களுக்கு இருந்துச்சு. அவங்க மூலமா வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நாங்களுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தாவர உயிர் தொழில்நுட்பத்துறையில் இணை பேராசிரியர் முனைவர் கீதாஞ்சலி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப களைக்கொல்லிகளை எந்த மாதிரி கவனத்தோட தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம விவசாய பெருமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க என்னன்றத தெரிஞ்சுக்கலாம்.
1: களைக்கொல்லிகளை சிறு கன்றுகள் உள்ள தோப்புகளில் தெளிக்கும் போது ஓலைகளில் படாத வண்ணம் கவனமுடன் தெளிக்க வேண்டும். மற்றபடி பெரிய மரங்களுக்கு களைக்கொல்லிகளால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தென்னை மரங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் மரங்களின் வயதுக்கு ஏற்ப ஊடு பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலமும் குறுகிய கால பயிர் வகை பயிர்கள், பசுந்தாள் உரப்பயிர்கள் மற்றும் தீவன பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலமும் களைகள் தோன்றுவதை தவிர்க்க இயலும். பரவல் நீர்ப்பாசனத்தை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். சொட்டு நீர் பாசனம் செய்வது நல்லது. தென்னை ஓலைகளை முழுவதுமாக அல்லது சிறு துண்டுகளாக வெட்டியோ அல்லது இயந்திரங்கள் மூலம் தூள் தூளாக அரைத்தோ தென்னை மரத்தை சுற்றிலும் மூடாக்க அமைத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். இதனால் மண்ணின் வளம் மேம்படுவதோடு ஈரப்பதமும் காக்கப்படுகிறது. பண்ணை கழிவுகள் அல்லது தென்னை நார்கழிவு ஆகியவற்றை பயன்படுத்தியும் நிலம் மூடாக்க அமைத்து களைகள் முளைப்பதை நாம் தடுக்கலாம். இடை உழவு செய்வதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுவதோடு வேர்களுக்கு அதிக காற்றோட்டம் கிடைக்கிறது. புதிய வேர்கள் உருவாக ஏதுவாகிறது. மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகிறது. தீமை செய்யும் பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் கூட்டுப்புழு பருவங்கள் வெளிக்கொணரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. எனவே இத்தகைய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து தென்னை விவசாயிகள் பயன்பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை எந்த மாதிரி அழிக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தென்னை விவசாயம் பண்றவங்க தண்ணிய எந்த மாதிரி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும். இதை கேட்டு ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மகசூல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புற்றுநோய் கொடுத்த தாக்கம் நுண்கீரை வளர்ப்புல ஈடுபடக்கூடிய பட்டதாரி பெண் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு

0: சிதம்பரம் பக்கத்துல தன்னோட குடும்பத்துல ஏற்பட்ட உயிர்கொல்லியான புற்றுநோய் பாதிப்பின் தாக்கத்தினால இயற்கை உணவின் அவசியத்தை உணர்ந்த நுண்கீரை வளர்ப்பில் ஈடுபட்டு வரதோட பொதுமக்களிடையே அதனுடைய பயன்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய பட்டதாரி பெண்ணுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவிச்சு வராங்க. சிதம்பரம் பக்கத்துல உசுப்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க காயத்ரி. பட்டதாரியான இவங்க பன்ருட்டிய பூர்வீகமா கொண்டவங்க. திருமணத்துக்கு அப்புறமா சிதம்பரத்துல கணவரோட வசிச்சு வராங்க. இவங்களோட கணவர் தனியார் நிறுவனத்துல பணியாற்றி வராங்க. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காயத்ரியின் தந்தைக்கு திடீர்னு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனையில அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மருத்துவர்கள் கணித்த காலத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சில காலத்துல காயத்ரியோட கணவரின் தந்தையும் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. ரெண்டு பேருமே எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் ஆளாகாத நிலையில அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டதுக்கான காரணம் குறித்து குடும்பத்தினர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட பணிச்சூழல் காரணமா அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிடுறது உள்ளிட்ட உணவு பழக்கங்கள் உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இயற்கையான உணவுகள் மற்றும் கீரைகளை உணவுல அதிகமா சேர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து காயத்ரி கீரைகளின் ஊட்டச்சத்து மற்றும் அதை எளிய முறையில உணவுல சேர்த்து கொள்ளக்கூடிய வழிகள் குறித்து தேடுறதுக்கு தொடங்கினாங்க. அப்ப மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ற நுண்கீரைகள் குறித்து அறிஞ்சுகிட்டாங்க. அவங்க அதுல இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புரத சத்துக்கள் குறித்து தெரிஞ்சுகிட்ட அவங்க நுண்கீரை வளர்ப்பு தொடர்பான பயிற்சியையும் பெற்றாங்க. தொடர்ந்து தன்னோட வீட்லயே சிறிய இடத்துல நுண்கீரைகளை வளர்க்க தொடங்கினாங்க. இப்ப பச்சை பயிறு, கொள்ளு, உளுந்து, கொண்டைக்கடலை, வெந்தியம், எள்ளு, முள்ளங்கி வகைகள்ல சிவப்பு, வெள்ளை, ஊதா நிற வகைகள், பட்டாணி, சூரியகாந்தி, பெரும்பயிறு, பீட்ரூட்டு, ப்ரக்கோலி உள்ளிட்ட பல்வேறு நுண்கீரைகளை வளர்த்து வராங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய நுண்கீரைகளை பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் விற்பனை செஞ்சு வராங்க. இதன் மூலமா மாதம் ரூபாய் 20,000 மேல வருமானம் கிடைக்கிறதாவும் அதே நேரத்துல இயற்கை உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. குழந்தைகள் மற்றும் சில பெரியவங்களுக்கு சாதாரண கீரைகளை சாப்பிடறதுல விருப்பம் இல்லாத நிலையில நுண்கீரைகளை சாலட் உள்ளிட்ட உணவுகள்ல சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னும் அவங்க பொதுமக்களுக்கு விலக்கி வராங்க. சாதத்துல கலந்து கொடுக்கறதுக்கு பல சாலட் போன்ற உணவுகளோட சேர்க்கிறது உள்ளிட்ட முறைகள்ல குழந்தைகளுக்கு நுண்கீரைகளை வழங்கலாம் அப்படின்னும் அறிவுறுத்தல் பண்றாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பேணுவதற்கும் இயற்கையான உணவுகளோட முக்கியத்துவம் குறித்து சமூக வலைத்தளங்கள் மூலமா தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. நுண்கீரைகள்ல என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

எல்லாத்துக்கும் லீவாக தான் இருக்கும். அதனால இந்த மூணு நாள் வந்துட்டு பயங்கர ஜாலியாக உங்களுக்கு போகும். அதே நேரத்தில் இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு ஊருக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் போக முடியாமல் போயிருக்கும். பட் டோன்ட் ஃபீல், நான் வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அந்த ஊர் பற்றின நிறைய அப்டேட்ஸ், நிறைய தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். சேலம் மண்ணுடைய ஒரு தனி ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க, இந்த ஊரில் எங்கே போனாலும் ஒரு கதை இருக்கும், அந்த தெருவுக்கு பின்னாடி ஒரு நினைவுகள் இருக்கும், ஒரு கோயிலுக்கு பின்னாடி பல வரலாறுகள் இருக்கும், ஒரு வயலுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்துடைய உழைப்பே இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உழைப்பு, வரலாறு, நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடக்கி வச்சிருக்கதான் நம்ம சேலம் மண்ணுடைய பெருமையே. அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு அழகான ஊர் தாங்க ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஊர் சுற்றி பார்க்க தான் வந்துட்டு போக போகிறோம். இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊர் எங்கே இருக்குது, இவ்வளவு பெரிய ஊர் இருக்கா, எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய குடி பகுதிகள் என்னென்ன, இந்த ஊருடைய பழைய வரலாறுகள் என்ன, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊர் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் புதுரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரைட் கட் பண்ணும், ரைட் கட் பண்ணோம்னா முத்துநாயக்கம்பட்டி போகிற வழியில் இந்த ஊர் வந்துட்டு இருக்குதுங்க, ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். பதிவுகளின்படி இந்த ஊருடைய பெயர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏ ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஊருடைய பெயராக இருக்குது. சரி, இந்த ஊரில் மனிதர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படி மாதிரியான ஒரு வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா கற்காலத்துக்கே போதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வரலாறு மிக்க ஒரு ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊருடைய சிறப்பு என்னன்னா, கிராமத்துக்கும் இல்லாம நகரத்துக்கும் இல்லாம நகரம் கிராமம் ரெண்டுக்குமான எல்லையா இந்த ஊர் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ஊர்ல எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை தெருக்கள் இருக்குது, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் என்ன, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள், முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள், இப்படி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
1: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சமுதாய வானொலியில்
1: சோனாயப்பம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
2: ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இந்த சண்டேவை உங்க எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்தணும், அதே நேரத்தில் பயங்கர ஜாலியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விஷயத்தை வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அண்ணா வந்து ரெடியா வீட்டிங்ல இருக்காரு. வணக்கம் அண்ணா.
3: வணக்கம்.
2: உங்களுடைய பேர் என்னண்ணா?
3: செல்வராஜ்ங்க.
2: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்கண்ணா?
3: 40-45 வருஷமா இருக்கிறேங்க.
2: ஓகே, நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
3: ஆமா ஆமா, அப்ப சின்ன கட்டடமா இருந்துச்சு, இப்ப கோயில் கொஞ்சம் இடிச்சு பெருசா கட்டி தை மாதம் கண்டா பண்டிகை வைப்பாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, அப்பெல்லாம் வெறும் சாலை போட்டு தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு குடிசையெல்லாம் எடுத்துவிட்டு எல்லாம் மெத்த வீடு இப்போ அட்டை வீடு அது இதுன்னு போட்டுக்கிட்டாங்க. முன்னே பாத்ரூம்லாம் எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு பாத்ரூம்லாம் இருக்குது.
2: இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் சார் இருக்கும்?
3: இந்த ஊரில் மொத்தம் ஒரு 300-400 வீடுக்கும். இந்த பக்கம் எடுத்தால் முத்தனாயம்பட்டி, இப்படி எடுத்தால் சேலம் ஐயம்பெருமாம்பட்டி. இது பழைய ஊர் எல்லாம் பெரிய ஊருங்க, பழைய ஊர். அதில் பிரிஞ்சது ஐயம்பெருமாம்பட்டி ஒரு கிராம நிகழ்ச்சியில் பக்கமாக காவேரி கடையிட்ட.
2: இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் ஏதாவது இருக்காண்ணா?
3: முக்கியமாக கொண்டாடுறது பழையூரில் துறவதி முகையில், அங்கேயும் எல்லாம் ஊர் எல்லாம் ஒன்று தானே, அதனால எல்லாம் போவாங்க அங்கேயும். அது வந்து இந்த பித்தியில் இருக்கிறதுக்கு ஒரு 20-40 வீட்டாக இருந்தோம் தனியாக பண்டிகை. அதான் தை மாதம் 15 நாள் சாட்டு, அப்புறம் 5 நாள் கழித்து புதன்கிழமை கூழ் ஊற்றுவங்க, வியாழக்கிழமை பண்டிகை கரவங்க எடுத்து.
2: ஆனால் இந்த ஊருக்கு ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த பேர் மட்டும் இல்லாமல் உழவு நாட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, இந்த பேர் ஏன்னா வந்துச்சு?
3: அப்போ ஏன் 4-5 வீடு அப்போ இருந்துச்சு, வீடு இருக்கலாம் இப்போ காட்டில் இது உழவுக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாம் இப்போ கூரை விட தான் இருந்துச்சு. அப்போ வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இந்த உழவு மாட்டையில் தான் உழவு ஓட்டாங்க. அப்புறமேட்டு அங்கே மேல் வட்டத்துக்காரது ஊருக்குள்ளக்கறிங்க உழவு முட்டோம், உழவு ஓட்டுறதுனால உழவு முட்டோம் அப்படின்னு உழவு முட்டோம்னு பேர் வச்சுட்டாங்க, அதனால் உழவு முட்டன்னு பேர்.
2: சூப்பர்ணா, இந்த ஊர் பத்திரம் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பத்திரம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சரவணா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தின இன்னும் சில விஷயங்களுமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா நம்ம கூட ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
1: அண்ணா
0: உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: ராமமூர்த்தி.
0: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இந்த ஊர்ல பணத்துலதான் இங்க தான் இருக்கிறேன்.
0: ஓகே, நான் இத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க இல்லையா, இந்த ஊர்ல முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குதுங்க. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் போட்டுக்குதுங்க, வேற எந்த இதுவுமே இல்லை. அந்த ரோடு ஒன்று போட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வீடு போய் தாங்க, இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பில்டிங் அதிகமாகி போச்சு.
0: இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக போகிற தொழில்கள்னால் என்னென்னா?
1: முக்கியமாக மொத்தமாக போகிற தொழில் என்ன போகிறாங்கன்னா எல்லாமே போகிறாங்க. சென்ட்ரிங் வேலைக்கு போகிறாங்க. கொத்து வளத்து அதிகம் இங்கே, கொத்து வளத்து அதிகம். கேழ்ந்து நாங்கள் மூலத்தல் தான் நாங்கள் எல்லாமே வேலைக்கு ஒன்று சேருவோம், அங்கே தான் போவோம் டேங்க்கிட்ட. மற்றபடி வந்து கொத்து வேலை அந்த சென்ட்ரிங் வேலை இது தான், கூலி வளத்து அதிகம், வேறு எதுவும் மேலே.
0: ஓகேண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதா?
1: பண்டிகை இருக்குது. முத்துமு சமயபுரம் கோயில் ஒன்று இருக்குது அங்கே, முத்துமரம் கோயில், அப்புறம் வந்து கக்கமுறை கோயில், அது பண்டிகை இது தான். இப்போ இதுக்கு மேலே தான் வரும், இதுக்கு மேலே தான் அது பண்டிகையாக வரும். எல்லாமே எல்லா பண்டிகை இதுக்கு மேலே தான் வரும். எத்தனை வீடுனா இப்போ நம்ம கூட தவிர பக்கத்தெல்லாம் தோராயமாக கணக்கு போட்டிங்களா கூட ஒரு 1000 வீட்டுக்கு மேலே தான் கேளுக்காது. இங்கே தானே இவ்வளோத்தோடு சொல்கிறேன் நான், இதே 100 வீட்டுக்கு மேலே.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், முக்கியமாக இந்த ஊரில் மக்கள் குடிநீருக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டுருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: அண்ணா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஒரு அண்ணா வந்து பேசுறதுக்காக ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம்.
0: அண்ணா உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: பேர் கோவிந்தராஜ்.
0: இந்த ஊரில் எத்தனை வருஷமா நான் இருக்கீங்க?
1: ஊரில் வந்து ஒரு 40 வருஷமா இருக்கிறேன்.
0: ஓகேண்ணா, நீங்கள் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு?
1: இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. இப்போ ஓரளவுக்கு ஊர் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து மதையெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி நாங்கள் வெள்ளக்காட்டுக்கு போகணும், பெருமா கோயிலுக்கு. இப்போ வந்து நல்லா போர் போட்டு எல்லாம் தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு வருது, எல்லாத்தையும் யூஸ் ஆகுது.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் முக்கியமான நீர்நிலைகள் அப்படி ஏதாவது இருக்குதா?
1: ஏரி இருக்குது, மாங்கொம்பை ஏரி, அங்கே அத்திக்கொட்டை ஏரி. இதெல்லாம் ஏரியில் தான் வந்து மக்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, பொம்பளைங்களாம். இன்னொரு பக்கமாக இந்தாண்ட வந்து வேறு எதுவும் கிடையாது, எல்லாம் இங்கே ஏரியெலாம் இங்கே இது ஒன்றுக்குது. மலை ஐயம்பெருமாம்பட்டி ஏரி இது தான். தண்ணியெல்லாம் ஏரியில் தண்ணி இல்லை. இதுக்கு முன்னாடி இதே விட ரொம்ப நிறைய இருந்துச்சு. இப்போ தான் ஏரியெல்லாம் தண்ணி இருந்துச்சு, வெய்ய காலங்கிறதுனால காஞ்சி போச்சு.
0: சூப்பர்னா, இந்த ஒரு ஊர்லேயே வந்துட்டு ரெண்டு முக்கியமான ஏரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக நம்மளுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், ஏரிகளாக இருக்கட்டும் இல்லை குளங்களாக இருக்கட்டும் குட்டையாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு காலங்காலமாக வழி வழியாக வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கே ஒரு சில நேரங்களில் தெரியாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுமே நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. நம்மளோட பாட்டி தாத்தாங்களாம் இருப்போம் இல்லையா, அவங்களுக்கே கொஞ்சமாக தான் வந்துட்டு தெரியும். அவங்களே வந்துட்டு நிறைய யோசித்து எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நீர்நிலைகளாக இருக்குங்க. அது யார் வெட்டினது, யார் உருவாக்கினது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, கிணறுகளாக இருந்தால். அதே மாதிரி ஏரி அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு, அது உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி தான் வந்துட்டு பல வரலாறுகளையும் அந்த ஊருடைய சிறப்புகளையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களும் என்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9788770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா, ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருக்கோம். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர்ல ஒரு சில மக்களுடைய சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகள்ல ஒன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் சொல்லணும் அப்படி மாதிரி ஒரு அண்ணா வந்து கேட்டாரு. ஸோ அவருடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.
1: 20-25 வருஷமாக வேலை செய்கிறேங்க. அரிசியாருக்கு வச்சு 2 வருஷமாக ஆகுது, வேலை வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒரு 200 குடும்பம் ரொம்ப பாதிப்பு இருக்குது. அரியாங்குட்டி குடோனு சின்ன சின்ன சூரமாகலாம் அரியாங்குட்டி குடோனு வெறும் வேலை வாய்ப்பு இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் வருங்க.
0: கண்டிப்பாக நான் உங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு புரியுது. நாங்கள் கண்டிப்பாக இதுக்காக ட்ரை பண்ணுறோம். நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருடைய வரலாறுகள் என்ன, இந்த ஊர் எப்போ தோன்ற ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஊர் பற்றின முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஐயம்பெருமாம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு கிராம பஞ்சாயத்து கீழே வந்தாலுமே கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி, அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே மனிதர்கள் குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வரலாறுகள் சொல்கிறதாகவுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர். அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்துட்டு ஒரு ஊருடைய வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம பாட்டுக்கு பின்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை அந்த ஊருடைய வரலாறுகள் புதைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஊருடைய வரலாறுகளை சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த ஊருடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு வருதுன்னா 173.35 ஹெக்டேர் அளவுகள். அதே மாதிரி சுமார் 1.73 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த ஊருடைய பரப்பளவு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊர்ல மக்கள் வந்துட்டு வீடுகள், சாலைகள், குடியிருப்புகள், பள்ளிகள், விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட நடவடிக்கைகள் எல்லாமே முழுமையான ஒரு சமூக வாழ்க்கையாக தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. அதாவது ரொம்ப கிராமமும் இல்லாமல் ரொம்ப சிட்டியும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு கிராமமாக தான் வந்துட்டு இந்த ஒரு ஊர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனை, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள் எத்தனை, இந்த ஊருடைய முக்கியமான கோயில்கள், முக்கியமான பண்டிகைகள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ஒரு மணி நேரம் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஷோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம், எந்த ஊர் சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற பற்றின உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு புது ஊரோட உங்களை மாதிரி மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. டட்டா பவினர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

107.8 ஷக்கலக குட்டி. ராஜு அப்படின்ற குட்டி பையன் டெய்லியுமே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அலாரம் கிளாக்ல அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவான். அதுவும் கரெக்டா 7:30, அதாவது 7:45 தான் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குவான். அலாரம் செட் பண்றது எதுக்கு? சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு தானே. ஆனா நம்ம ராஜு வந்து 7:30 தான் அலாரமே செட் பண்ணுவான், அப்பதான் எந்திரிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி 7:30 அலாரம் அடிச்சதும் உடனே எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு 8:30 ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவான்.

0: கேட்டான், அம்மா டைம் ஆயிடுச்சுமா, இப்ப ஸ்கூலுக்கு போக முடியாது, என்னம்மா பண்றது அப்படின்னு. சோ அவங்க அம்மா அப்ப சொன்னாங்க, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, அதுக்காக தான் நான் உனக்கு அலாம் கிளாக்கே வாங்கி தந்தேன். ஆனா நீ என்ன பண்றனா, அந்த கடிகாரத்துல டைம் வந்து 7:45 அலாரம் வச்சுட்டு தூங்குற, இதெல்லாம் நியாயமா? இது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அலாம்ல இருந்து அந்த செல்லை வந்து கழட்டி வச்சேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ சீக்கிரம் எழுந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராஜு வந்து புரிஞ்சுக்கிட்டான். சோ சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அம்மா வந்து அவனுக்கு சொன்னாங்க. சோ நம்ம சாப்பிட்டுட்டு போலாம், சாப்பிட்டுட்டு போனா அந்த நாள் ஃபுல்லா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும், நல்லா ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க அம்மா வந்து ராஜுவுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, காலையில டெய்லியுமே கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எப்பயுமே நம்ம வந்து 7 மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 6:45 எழுந்திரிக்கலாம், அப்படி இல்லையா 7:30 எழுந்திரிக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 7:15 எழுந்திரிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாளையில இருந்தே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: என் பேர் சாரா.
0: சாரா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் 4th ஸ்டாண்டர்ட் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: ஆ, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது?
1: ரிதா, சாய் நட்சத்ரா, லாங் லிஸ்ட் இருக்குது, ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ மென்ஷன் பண்ணி.
0: லாங் லிஸ்ட் இருக்கா? சரி, அப்ப கொஞ்சம் பேரோட பேர் தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் அப்படி சொல்லலைன்னா அவங்க கோச்சுக்க மாட்டாங்களா?
1: கிளாஸ்ல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: கிளாஸ்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டீங்க. சரி, ஓகே ஓகே. சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து சாரா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய

0: ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாரா தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சாரா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட இந்த பிஹேவியர் எல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அது வேணும்னு சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து திட்டியோ இல்லை அடிச்சோ இல்லை சமாதானப்படுத்தியோ இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி தான் அவங்கள வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம்?
2: ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த டைம் ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் குழந்தைய, அந்த சுச்சுவேஷன் அந்த என்வாயன்மெண்ட்லேருந்து குழந்தைய வந்து சேஃபான இடத்துக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்புறம் வீட்லேயே இது இருந்துச்சுன்னா டைம் அவுட்டுன்னு சொல்லுவோம். நீ ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்சம் நிறைய இல்லைன்னா இன்னொரு பேரண்ட் அம்மா கிட்ட இடம் பிடிக்கிறாங்கன்னா அப்பா கிட்ட கொடுத்துட்டு இல்லை தாத்தா பாட்டி மாற்றி கொடுத்துட்டு அந்த வேறு ரூமுக்கு மாற்றிட்டு அவங்கள அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார் டைம் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நேரம் பண்ணுனா இதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்பயும் 100% குறைக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சி மேனேஜ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வளர வளர 4-5 இயர்ஸ் ஆக ஆக இந்த டெம்பர் டான்ட்ரம் செட்டில் ஆகிடும். பெரிய பயந்துக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. பட் அந்த டெரிபிள் டூஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த 2 வயசில் இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு பெரிய இதுதான், பயந்துகிட்டே இருப்போம் எப்போ குழந்தைங்க வந்து இப்படியே எடுத்துருவாங்களோ அடம் பிடிச்சி பிடிச்சே வாழ்க்கையெல்லாம் சாதிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. பட் மோஸ்ட்லி இது வந்து செட்டில் ஆகிடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டு ஈஸியாக இதை வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட பேசுகிறதுக்காக சாரா அடுத்ததாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை மெசேஜ் பண்ணியும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
3: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
4: के हर गरीब हर व्यक्ति तक पोषण पहुंचाना भी सरकार की प्राथमिकता है।
3: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे, बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी।

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாரா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம சாரா கூட பேசிடலாமா? சாரா, நீங்க ஸ்கூல்ல ஹாபி அவர்ஸ் அப்புறமேட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: ஹாபி அவர்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அது வந்து ரொம்ப கல்ச்சுரலாக டான்ஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளும் ஆகலாம்.
1: ஓஹோ, ஓகே ஓகே. சரி, வேறு என்ன நல்லா பண்ணுவீங்க?
2: நான் வந்து கிளாஸஸ்க்கு போய் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ், அபாகஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கிளாஸஸ்லாம் நான் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
1: ஓகே.

0: ஓகே, பிளானிங்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கே. சரி ஓகே, நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த சண்டேஸ்லலாம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் போங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு சயின்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர், சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்போ இங்கிலீஷில் எனக்காக ஏதாச்சும் போம்மு ரைம்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களா?
1: ஓகே,
0: என்ன சொல்கிறீங்க?
1: Poem.
0: Okay, start பண்ணுங்க.
1: In the days of yore, and there was a man and a handsome pigtail wore. He a handsome pigtail wore, but he wondered much and sorrowed more because it hung behind him.
0: Wow, super. Okay, இந்த போமோட நேம்
1: Tragic Story.
0: Super, super. Very good. கேட்ட உடனே அழகா அப்படி நீங்க வந்து ஒரு போம் வந்து சொன்னீங்க. சரி ஓகே, இப்போ நீங்க போம்லாம் அழகா சொன்னீங்கல்ல, ஸோ அதனால இப்போ நம்ம அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்குலாம் வந்துடலாம். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெட், டார்க் ரெட்.
0: டார்க் ரெட், ஓகே. அந்த மெரூன் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது. சரி ஓகே, அந்த கலரில் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கீங்களா? சூப்பர். சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாரா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

பொதுவாகவே துவையல் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தானே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசைக்கு துவையல் கொடுத்தாலே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃபன் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதையே எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை ஒரு கப்பு, காஞ்ச மிளகா 2-3, பூண்டு 2 பல், புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் வழக்கம் போல சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, லைட்டாக காஞ்ச மிளகா 1/1. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இந்த டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ எப்பயும் போல் மிக்சர் ஜாரில் காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, உப்பு, பொட்டுக்கடலை அண்டு வேர்க்கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அண்டு முக்கியமான விஷயம், இதில் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா துவையல் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து தான் இதில் வந்து சேர்க்கணும். அரையாது அப்படின்னு கிடையாது. வேர்க்கடலை நல்லாவே மஞ்சிடும். அப்படி மயில் அப்படின்னாலும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் ஓட்டினீங்கனாலே அது வந்து மஞ்சிடும். அதுக்காக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அது நல்லா மஞ்சி வந்த வாட்டி எடுத்து கப்பில் மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்து இதில் கொட்டி கிளறி எடுத்து வச்சோம்னா சூப்பரான இந்த ஒரு வேர்க்கடலை துவையல் ரெடி ஆகிடும். ஸோ இட்லிக்கு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்புற அந்த ஒரு பரபரப்பில் இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நைட் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து ஆரம்பர இந்த ஒரு டிஷ்ஷை செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாரா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம சாரா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைங்களோட இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், யோகா பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தொடர்ச்சியா இந்த மெடிடேஷன், ஸோ யோகாவுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு சார்?
1: இதுக்குள்ளதான் அது, அதுக்குள்ளதான் இது, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இப்போ தியானம்னா உடலை வந்து நீங்க வருத்திக்கிட்டு யோகா செய்யணுங்கிறது இல்லை, மேலோட்டமான பயிற்சி செய்யும் போது உடலை உட்காந்து தியானம் பண்ணிக்கூடிய ஆற்றல் அதில் கிடைக்குது. நீங்க சும்மாவே எதுவுமே செய்யாம போய் உட்காந்திங்களாலும் அது ஒரு குரு வேணும், சொல்லி கொடுக்கணும். தியானங்கிறது எல்லாருக்கும் சித்திக்காது, அது எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு போக முடியாது. ஆனால் அது ஒரு குரு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம உடலை மட்டும் பார்த்திங்கன்னா 6 சக்கரம், 6 வரணும், 7 சக்கரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அதுபடி போகலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாரா கூட பேசிடலாமா? சாரா, உங்களுக்கு கசின்ஸ்லாம் இருக்காங்களா? ஓ சரி, நீங்க கசின்ஸ் கூட எல்லாம் விளையாடுவீங்களா?
2: எவ்ரி வீக்கெண்ட் வந்து அவங்களோட வீட்டுக்கு போய் இல்லைன்னா அவங்க எங்களோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து விளையாடுவோம், வெளியில போய் விளையாடுவோம்.
0: எவ்ரி வீக்கெண்ட் நீங்க கசின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடுவீங்க. ஓகே, வெரி குட். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைல நல்லா ஹெல்த்தியா மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பாதுகாப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, முதல் ப்ரையாரிட்டி நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு கொடுக்கலாம், ரெண்டாவது ப்ரையாரிட்டி நம்ம அவங்களோட சேஃப்டிக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவங்களோட சேஃப்டியை இன்ஷுர் பண்ணுறதுக்கு சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு

ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத சைமன்டேனியஸாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கில் இல்லை அவங்களோட நோட் புக்கில் இந்த ஃபோன் நம்பர் வந்து இருக்க மாதிரியும், அட்ரஸ் அதாவது வீட்டு அட்ரஸ் வந்து அதில் இருக்க மாதிரியும் நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேவையாக இருக்கப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையாக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு பக்கம் வரலாறு, இன்னொரு பக்கம் கலாச்சாரம், அதோட சேர்த்து கல்வி, மருத்துவம், தொழில், போக்குவரத்துன்னு பல துறைகள்லேயும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதி. அதுதாங்க பிலாஸ்பூர். சத்தீஸ்கர் மாநிலத்தோட முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றான பிலாஸ்பூர் மாவட்டத்தோட தலைமையகமும் பிலாஸ்பூர் நகரம் தாங்க. 2011 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி

அதுக்கப்புறமா காலப்போக்கில் நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டு 1998 பிலாஸ்பூர் மாவட்டம் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. பிலாஸ்பூர், கோர்பா, சாஞ்சிகிர், சம்பா அப்படின்னு. பிலாஸ்பூர் மாவட்டத்தோட பரப்பளவு சுமார் 3476 சதுர கிலோமீட்டருங்க. இந்த நகரம் சத்தீஸ்கரோட நீதித்துறை மற்றும் கலாச்சாரத்தோட தலைநகரமாக இருக்கு. சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் பிலாஸ்பூர் நியாயதானி, அதாவது நீதித்துறையோட தலைநகரம் அப்படின்ற பெயராலையுமே அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அர்பா நதி இந்த மாவட்டம் வழியாக பாயுது. மழைக்காலத்தில் இந்த நதி வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஒரு மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு தொழிலும் போக்குவரத்தும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பிலாஸ்பூர் ஒரு முக்கியமான தொழில் நகரமாக திகழுதுங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ட் இந்தியாவோட முக்கிய துணை நிறுவனத்தோட தலைமையகம் பிலாஸ்பூரில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதோட சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய பல தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கு. ரயில்வே துறையிலையும் பிலாஸ்பூருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே மண்டல அலுவலகம் பிலாஸ்பூரில் அமைஞ்சிருக்குங்க. இதனால பிலாஸ்பூர் நாட்டோட பல பகுதிகளோட ரயில் மற்றும் சாலை வழியாக நல்ல இணைப்பை பெற்றிருக்குங்க. பிலாஸ்பூர் அப்படின்றது தொழில் நகரம் மட்டுமில்ல, பல மொழிகளும் கலாச்சாரங்களும் இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பகுதியும் கூட. 2011 கணக்கெடுப்பு படி மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் சத்தீஸ்கர் மொழியை தங்களோட முதல் மொழியாக பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்தி மொழி பேசப்படுது. சத்தீஸ்கர் சுமார் 79.5%, ஹிந்தி சுமார் 15% முதல் மொழியாக இருக்குங்க. வரலாறு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, நீதித்துறையில் முக்கியத்துவம் இருக்குது, அதோட இயற்கை வளமும் இருக்குது. இதுதாங்க பிலாஸ்பூர். ஒரு நகரத்தோட வளர்ச்சியை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, மக்கள், மொழி, கலாச்சாரம், இயற்கை எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தாதான் அந்த இடத்தை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் கடக்காடு தலைச்சோலை பஞ்சாயத்தை சேர்ந்த கிராமத்தில் மாதையன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட ஏற்காட்டில் கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் விலைவாசி மாற்றங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டேன். அவரும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு.

0: வாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: மாதையன். கடக்காடு தரத்துல பஞ்சாயத்து கடக்காடு.
1: எத்தனை வருஷம் இருக்கீங்க
2: அங்கே? கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமா இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரு 3 தலைமுறை ஆச்சு.
1: கிளைமேட் இருக்கு இல்லையா?
2: ஆமாம்.
1: அது வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு?
2: கிளைமேட் இப்போ வந்து மாறிடுச்சு.
1: மாறிடுச்சு எதனால?
2: அது இந்த எல்லாம் இந்த மர செடிகள் எல்லாம் ஒரு இல்லாதனால எல்லாம் கிளைமேட் மாறி இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த இடம் போக முடியாது, இந்த ரவுண்டானக்கிட்டே போக முடியாது. அந்தளவுக்கு மிஸ் எல்லாம் கட்டி நிறையா கிளைம் நல்லாயிருக்கும், ஜில்லு ஜில்லுன்னு ஐசில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால எல்லாம் அப்படியே இப்போ எல்லாம் ஜனங்கள் எப்படி மாறுறாங்களோ அதே போல் காலங்களும் மாறிட்டுருக்கு.
1: இப்போ இங்கே வந்துட்டு விலைவாசி வந்துட்டு
2: விலைவாசி எல்லாம் கம்மி எல்லாம் ஏறிட்டே இருக்குது. விலைவாசி ஏறிட்டே தான் இருக்குது, விலைவாசியெல்லாம் ஏறிட்டே தான் இருக்குது. காட்டில் விளையிற விவசாயிகளுக்கு விலைவாசி கம்மி. அடுத்து இவங்க வாங்கிட்டு போய் நிறையா அவங்க உபயோகப்படுற மாதிரி இவங்க வாங்குறவங்களுக்கெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க ஒன்றுமே கிடையாது. வாங்குறவங்கள தான் பெனிஃபிட்டு, அவங்கள தான் நல்ல வருமானம். காரணம் ஒன்றுக்கு டபுளாக அவங்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, விற்க அதை வச்சு பயிர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காபி, மிளகு, அதே போல் சிறுதானியங்கள்.
1: சிறுதானியங்கள்
2: ஆரியம், சாமை, வரகு, தினை இதெல்லாம் போட்டிருந்து இப்போ அது அப்படியே இப்போல்லாம் அழிச்சு அழிச்சிட்டு காப்பியே போட்டாங்க. ஆமாம்மா, காப்பியே போட்டதுனால அந்த சிறுதானியங்களுக்கு கொஞ்சம் விலை மவுரிச்சு கம்மி. அதனால் விலைவாசல் நல்லாயிருக்கு. அதுக்கு
0: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மாதையன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப

0: தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு மல்லிகை ஜாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: மா என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: கேட்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. ஒரு நாள் நான் வந்துட்டு மங்களம் கிராமத்துக்கு போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு அந்த இடம் எந்த கிராமம் எந்த இடத்துக்கு போகணுன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. என்ன தெரியுமா, நடுவில் போயிட்டு எனக்கு வழி தெரியல, டவர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அப்போ வந்துட்டு அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர்கிட்ட ஃபோனை கேட்கலாமா வேணாமா, அவருக்கு டவர் எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற யோசனைகள் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதை கேட்டுதான் ஆகணும், நடுவழியில் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா ஒரு ஃபோன் தரீங்களா, ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் வாங்கினேங்க. ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணால் அவரோட நம்பருக்கே நான் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி என்னன்னா, அவர் தான் வந்துட்டு என்னை வந்து அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டதே. அந்த கிராமத்தை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாட்டு பாடுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதே. ஏன்னா அவர் நேரில் பார்த்தது இல்லை இல்லையா, அதனால எனக்கு தெரியல. அப்பாடா தப்புச்சண்டா சாமி, நடுவழியில் மாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே அப்படியே போயிட்டேங்க. அங்கே போனால் சூப்பராக முந்தி முந்தி விநாயகரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கும்மி பாட்டை ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து பாடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டை. நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும்ல. இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.
2: அங்க முந்தி முந்தி நாயகனே யாழே லக்குமி யாழேலாம்,
3: முந்தி முந்தி நாயகனே யாழே லக்குமி யாழேலாம்,
2: அங்க முருகன்

சூப்பரா இருக்கு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எல்லாம் கும்மி பாட்டு பாடி நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆண்கள் முதல் முதல்ல கும்மி பாட்டு பாடினதை நான் இந்த ஏற்காடு மங்களம் கிராமத்தில் தாங்க பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பாடினாங்க. மங்களம் கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசம் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம்.

0: வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்மளுக்கு பட்டாம்பூச்சி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? வண்ண வண்ண ரெக்கைகள், பூக்களை சுத்தி பறக்கக்கூடிய அழகான காட்சிகள். ஆனா எல்லா பட்டாம்பூச்சிகளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு சுவாரஸ்யமான பட்டாம்பூச்சி என்ன அப்படின்னா, கோமாலியா எல்மா அப்படின்ற பட்டாம்பூச்சி தாங்க. இதை இங்கிலீஷ்ல மார்பிள்ட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆப்பிரிக்கன் மார்பிள்ட் ஸ்கிப்பர் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே கவனிக்க வைக்கக்கூடிய விஷயம் அதோட நிறம்தான். இதோட மேற்புறம் பொதுவா பழுப்பு, ஆலிவ் மற்றும் சாம்பல் நிற கலவையில இருக்கும். முன்றக்கைகளோட அடர்நிற பட்டைகளுக்கு நடுவுல சில வெள்ளை நிற புள்ளிகளும் பிறை வடிவ அடையாளங்களும் இருக்கும். பின்றக்கைய பார்த்தா இன்னொரு அழகான பேட்டர்ன் இருக்கும். அங்க ஒரு தெளிவான வெள்ளை நிற நடுப்பகுதி பட்டையுமே இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடர்நிற பகுதி இதோட தோற்றத்துக்கு ஒரு தனி கான்ட்ராஸ்ட கொடுக்குது. பெண் பட்டாம்பூச்சி பொதுவா ஆணை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆண் பட்டாம்பூச்சியோட ரெக்கை நீளம் சுமார் 26-31 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. பெண்ணுடைய ரெக்கை சுமார் 29-36 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இப்போ இந்த அழகான பட்டாம்பூச்சி எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோமாலியா எல்மா அப்படின்ற பட்டாம்பூச்சி ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால சில பகுதிகளில் இருக்கு. ஆப்பிரிக்கால தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஜிம்பாம்பே, மொசாம்பிக் மாதிரியான பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆசியாலேயும் இதோட பரவல் இருக்குங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை, பாகிஸ்தான், பலூசிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பகுதிகள்லையும் இதை பார்க்க முடியும். அதாவது வேற வேற சூழல்களில் வாழக்கூடிய திறன் கொண்ட ஒரு பட்டாம்பூச்சினம் தாங்க இது. ஒரு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையில தாவரங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. கோமாலியா எல்மாவோட ஆரம்ப நிலை வளர்ச்சிக்கு சில குறிப்பிட்ட தாவரங்கள் உணவாகவும் வாழிடமாகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பா சில இனத்தை சேர்ந்த தாவரங்கள் இதுக்கு முக்கிய உணவு தாவரங்களா இருக்குங்க. அதனால ஒரு பட்டாம்பூச்சியை பாதுகாக்கணும்னா அந்த பட்டாம்பூச்சியை மட்டும் பாதுகாக்கிறது போதாது, அதை சார்ந்திருக்கக்கூடிய தாவரங்களையும் பாதுகாக்கணும். நேர்களே, ஒரு பட்டாம்பூச்சி நம்ம கண்களுக்கு தெரிகிற அந்த அழகான வடிவத்தை அடையிறதுக்கு முன்னாடி பல கட்டங்களை கடந்து வருது. முட்டை, கம்பளைப்புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம்தான் அழகான பட்டாம்பூச்சி. கோமாலியா எல்மாவோட கூட்டுப்புழுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சின்ன உயிரினத்தோட வாழ்க்கைக்கு பின்னாடி கூட ஒரு முழுமையான இயற்கை சுழற்சி இருக்குங்க. அதனாலதான் நேயர்களே, அடுத்த முறை தோட்டத்திலேயோ புதர் நிறைந்த இடத்துலயோ ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது இது என்ன பட்டாம்பூச்சி அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதோட நிறம், இறக்கை வடிவம், அதை பார்க்கக்கூடிய இடம், இது எல்லாமே இயற்கையை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. கோமாலியா எல்மா ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, ஆனா இயற்கையோட மிகப்பெரிய கதையில ஒரு முக்கியமான உயிர். இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு லூரிட்ஜா மக்களை பற்றி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்திரேலியா அப்படின்னாலே நமக்கு சிட்னி ஒபேரா ஹவுஸ், கங்காரு, கிரேட் பேரியர் ரீஃப் இப்படி தான் முதல்ல நினைவுக்கு வரும். ஆனால் அந்த மண்ணோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்களில் ஒரு முக்கியமான மக்கள் தான் இந்த லூரிட்ஜா மக்கள். இவங்க யாரு, எங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட மொழி, நிலம், கலை இது எல்லாமே எப்படி அவங்களோட அடையாளமா மாறினது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வருந்தாங்க. லூரிட்ஜா அல்லது லூரிட்ஜா மக்கள் ஆஸ்திரேலியாவோட நார்தன் டெரிட்டரி பகுதியில் வாழக்கூடிய அபோரிஜினல் மக்கள். இவங்களோட பாரம்பரிய நிலப்பகுதி சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருந்ததுங்க. சுமார் 27,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இவங்களோட பாரம்பரிய நிலமாக குறிப்பிடப்படுது. கிழக்கு பகுதியில் இவங்களுக்கு அரண்டினி மக்களோட எல்லை இருந்தது. தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் பல்வேறு அபோரிஜினல் சமூகங்களோட தொடர்பு இருந்தது. இவங்களை சில இடங்களில் குக்காஜி அல்லது குட்காஜி லுட்ரிஜி அப்படின்னுமே கூப்பிடுறாங்க. அதாவது ஒரு பெயர் மட்டும் இல்லாமல் இவங்களோட வரலாறு, உறவுகள், மொழி, வாழ்ந்த நிலப்பகுதி எல்லாத்தோடையும் இணைந்த பல பெயர்கள் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சமூகத்தோட அடையாளத்தை பாதுகாக்கிறது எது, அவங்களோட மொழி தான். லூரிட்ஜா மக்கள் பேசக்கூடிய மொழி வெஸ்டர்ன் டெசர்ட் லாங்குவேஜ் குடும்பத்தோட தொடர்புடைய லூரிட்ஜா மொழி தாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, காலப்போக்கில் லூரிட்ஜா மக்கள் தங்களோட மூதாதையர் மற்றும் வரலாற்றை பற்றி பேசும்போது லூரிட்ஜா அல்லது குகாச்சா லூரிட்ஜா அப்படின்ற அடையாளத்தை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதாவது ஒரு சமூகத்தோட பெயர் அப்படின்றது வெறும் அழைப்பதற்கான வார்த்தை மட்டும் கிடையாது, அது அவங்களோட வரலாறு, நிலம், முன்னோர்கள், கலாச்சாரம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான். இப்போ லூரிட்ஜா மக்களோட இன்னொரு முக்கியமான வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். நில உரிமை. 1974 வருஷம் லூரிட்ஜா மக்கள் லூரிட்ஜா லேண்ட் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனாங்க. இது சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் உருவான ஆரம்பகால அபோரிஜினல் லேண்ட் ரைட்ஸ் அமைப்புகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டதுங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 1993 வருஷம் 4,750 சதுர கிலோமீட்டர் நிலம் பாரம்பரிய உரிமையாளர்களோட சார்பாக கொடுக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்குங்க. ஒரு சமூகத்துக்கு நிலம் அப்படின்றது வெறும் மண் மட்டும் கிடையாது, அது அவங்களோட வாழ்க்கை, நினைவுகள், முன்னோர்கள், பாரம்பரியம், எதிர்காலம். அதனால தான் உலகம் முழுசும் இண்டிஜீனியஸ் கம்யூனிட்டிஸ் தங்களோட பாரம்பரிய நிலங்களையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. லூரிட்ஜா மக்களோட கலாச்சாரத்தில் கலைக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு. குறிப்பாக சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவோட அபோரிஜினல் ஆர்ட் உலக அளவில் பிரபலமானது. லூரிட்ஜா கலைஞர்கள் பலர் தங்களோட நிலம், முன்னோர்களோட கதைகள், பாரம்பரிய அறிவு எல்லாத்தையுமே ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. இதில் பப்புயா டுலா போன்ற கலை அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிச்சிருந்ததுங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது நமக்கு அது வெறும் நிறங்களும் வடிவங்களுமா தெரியும், ஆனால் அந்த சமூகத்துக்கு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கலாம், ஒரு நிலம் இருக்கலாம், ஒரு தலைமுறையோட நினைவு இருக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. லூரிட்ஜா மக்களோட கதை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. ஒரு கலாச்சாரம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது பேசப்படணும், பதிவு செய்யப்படணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகப்படணும். மொழி, நிலம், கலை, பாரம்பரியம் இது எல்லாமே ஒரே சமூகத்தோட அடையாளமாக இருக்கணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இரவு 9 மணி இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய கதையை நாங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது, ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா அவருடைய ரகசியங்கள்லாம் வந்து வெளியே சொல்லாமல் அவர் மட்டும் வெற்றி அடைவார். மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை சொல்ல வேணாம், நம்ம மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சீக்ரெட்ஸை அவரோட புத்தகங்கள் மூலிமா எழுதியிருக்கிறார். ஸோ அது வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த ஒரு புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புத்தகம் நிறைய பேர் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த புத்தகம் நானும் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தேன். சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்னு தமிழில், ஸோ ஒரு பெஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த புக்கோட ஆத்தர் தான் நெப்போலியன் ஹில். நெப்போலியன் ஹில் வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அமெரிக்காவோட ஒரு சின்ன குக் கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு மரத்தடி விறகு வீட்டில் தான் அவர் வந்து பிறக்கிறார். சின்ன வயசுலேயே வந்து அம்மா இறந்துடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, டேய் நீ வந்து பிழைக்க மாட்டே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க, அவன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவருடைய மனசுக்குள்ளார ஒரு தீ, ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சிச்சுக்கிட்டே இருந்தது.

கொண்டு வந்தது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770107 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில், சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அப்படின்ற ஒரு புத்தகம்ங்க. அதாவது இந்த புத்தகம் நிறைய சீக்ரெட்ஸ், அதாவது பணம் நமக்கு வந்து அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது நம்ம குறிக்கோள் அடையணும்னா என்ன பண்ணணும், ஸோ அப்படி நிறைய சீக்ரெட்ஸ்லாம் அந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த புத்தகம் எழுதுறதுக்கு காரணமான ஒரு விஷயம் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ அமெரிக்காவோட புகழ்பெற்ற கோடீஸ்வரர் ஆண்ட்ரூ கார்னகி அவர் வந்து ஒரு முறை பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அவர் வந்து இவர்கிட்ட ஒரு சவால் விடுறாரு, உன்னால் முடியுமா தம்பி, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு அவங்க வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு ஒரு ஃபார்முலாவை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், ஆனால் ஒன்று இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வந்து நான் தரமாட்டேன், இது கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆகலாம், உழைப்பை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நெப்போலியன் ஹில் ஏற்கனவே நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு யாராச்சும் இருந்திருந்தால் இது என்ன பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து சாப்பாடு வேணும், பணம் வேணும், ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு சவாலை வந்து யோசிக்காமல் ஏற்றுக்கிறாரு. ஒரு 20 ஆண்டுகளில் தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்ரி போர்டு, அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்த 500க்கும் மேற்பட்ட மாபெரும் சாதனையாளர்களை நேரில் போயிட்டு சந்திக்கிறார். அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அந்த அனுபவங்களையும் ஆராய்ஞ்சு அதிலிருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பெடுத்துக்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது அவருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சர்க்கல்களும் அவமானங்களும் வறுமைகளும் தோல்விகளும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கடந்து தான் அவர் வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு நெப்போலியன் ஹில். தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். நெப்போலியன் ஹில். நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஆண்ட்ரூ கார்னகி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போய்ட்டு ஒரு எல்லா கோடீஸ்வரர்களையும் சந்தித்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பணக்காரர்களை வந்து சந்தித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகினார். எடிசன் அவர்கள்ட்ட போயிட்டு ஹில் வந்து ஒரு முறை கேட்டாராம், சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க, குறிப்பாக உங்களுடைய லேப் தீப்பிடித்து எரிஞ்சு சாம்பலாயிருச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து சாம்பலாயிருச்சு சார், திரும்பவும் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி எழுப்பியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு எடிசன் சொன்ன ஒரு விஷயம், தவறுகளும் தோல்விகளும் தான் மனுஷனோட உண்மையான குருமார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய லேப் எரிஞ்சப்போ எனக்கு வயசு 67, ஆனால் அந்த சாம்பலோடு சேர்ந்து என்னோடய பழைய தவறுகளும் எரிஞ்சு போச்சு, நான் புதுசாக தொடங்க அதுவே வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை நெப்போலியன் ஹில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுங்க.

தன்னோட வாழ்க்கையில இறுதி காலத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை வந்து உலகத்துக்கு பகிர்ந்துகிட்டார். அவர் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்துல ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதை கடைசி வரை நேரடியா சொல்லாம மறைச்சிருப்பாரு. பல வருஷங்கள் கழித்து அவர் சொன்ன அந்த நிஜம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் மன உளைச்சலில் இருந்தப்ப தன்னோட கற்பனை மூலியமாக ஒரு கற்பனை மாநாட்டை இன்விசிபிள் கவுன்சிலர்ஸ் நடத்துவாராம். அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பல விஷயங்களில் சாதித்தவங்க, அவங்க இவர் கூட டிஸ்கஷனில் உட்காந்து ஆப்ரகாம் லிங்கன், எமர்சன், ஆண்ட்ரூ கார்னகி இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற சாதனையாளர்கள் தன்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்து தனக்கு வழிகாட்டுறதா, அதாவது தன்னுடைய மனசுலேயே இவரும் இருக்காரு அவங்களும் இருக்கிறாங்க, இவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, ஸோ அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கற்பனையாகவே நடக்குது, ஆனால் இவருக்கான பதிலும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ரகசியம் அப்படின்ட்டு அவர் அந்த புத்தகத்துலேயும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. நான் நல்லா நோட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு மெத்தட் வந்து நான் படித்து ஸோ இப்படியும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி அந்த புத்தகத்தை நான் வந்து படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில், இவரோட வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். அதாவது நெப்போலியன் ஹில் ஆரம்பத்தில் எழுத்தாளராக வரப்போ மட்டுமே இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூட இருக்கவங்க எல்லாம், உன்னால் இதெல்லாம் முடியாது, நீ வந்து வேறு ஏதாச்சும் பண்ணு, அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசில் அவர் வந்து நீ அவ்வளோதான் எதுவும் பொழைக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் கேட்டு, ஸோ ஆமாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லை, நம்மளால் இனிமேல் ஓ நான் ஆமாம் இல்லை, நமக்கெல்லாம் இதெல்லாம் வராது இல்லை அப்படின்னு அவர் நினைக்கலைங்க. இன்றைக்கி அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு எழுத்தாளர். ஸோ அங்கே மட்டும் அவர் தெரிஞ்சிருந்தா கூட பெரிய சாதனையாளர் தான். ஸோ எல்லா நாடுகளுக்குமே அவருடைய அந்த புத்தகம் போய் சேர்ந்துருக்கு, பல மில்லியன் பிரதிகள் விற்றுருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து பெருசாக பாதிக்கலை. அதாவது அவர் தான் முடிவு பண்ணியிருக்கார் தன்னுடைய அந்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அவருக்கு நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது போயிட்டு எல்லாரையுமே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவங்க கிட்டே இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, 500 மேற்பட்ட பணக்காரர்களை பார்க்குறாரு. ஆனால் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசர்ச்லாம் பண்ணி புக்கெலாம் வெளிவந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பணம் வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் பணத்துக்கு கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய சூழ்நிலை இருந்தது. நிறைய சரிவுகள், வீழ்ச்சிகள், இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, கடந்து திரும்ப வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி அவர் கடந்து வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா,

0: எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. உங்கள் சிந்தனை நேர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நினச்ச மாதிரி மாறும் அப்படின்னு உலகத்துக்கு அந்த புத்தகங்கள் மூலமா வந்து சொல்லியிருக்கார். ஸோ அவருடைய அந்த பயணம் அப்படின்றது அவருக்கு மட்டுமே ஒரு பெனிஃபிட்டை கொடுக்காம அவரை இந்த புத்தகங்கள் படிக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து நன்மைகளை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை பற்றி இன்னும் சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.
1: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நெப்போலியன் ஹில். இவர் யார் அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது 1970 அவர் இறக்குற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடின ஒருத்தர். ஸோ இவரோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, ஆண்ட்ரூ கார்னகி மிகப்பெரிய செல்வந்தர், அவரை வந்து சந்திக்கிறாரு. ஸோ இதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கிறவங்க பணக்காரங்களாக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு, அதை உடைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து உனக்கு 20 வருஷம்

ஆனால் கூட பரவாயில்ல, போய் தேடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த 20 வருஷம் நெப்போலியன் ஹில் சும்மா இருக்காமல் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்றி போர்டு, அமெரிக்க அதிபர்களான உட்ரோ வில்சன், வில்லியம் ஜென்னிங்ஸ், இவங்கள் எல்லாத்தையும் போயிட்டு சந்தித்து பேட்டி எடுக்கிறார். ஸோ அப்போ அவர் நோட்ஸில் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறார், அவங்க சொன்ன விஷயங்கள்லாம். நிறைய பேர் பேட்டி வேணாம், ஜென்ரலாக இவர் கூட பழகக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பிற்காலத்தில் புக்காக வெளியிடுறாரு. அந்த புக்கு உலக அளவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரும் உலக அளவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் ஹில் எழுதின பல தத்துவங்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து வந்தது தாங்க. அவருக்கு அவருடைய பையன் ஃப்ளேர் ஹில், அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறக்கும் போதே காது கேட்கிற திறனும் பேசும் திறனும் இல்லாமல் இருந்தது. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெப்போலியன் ஹில் அதை வந்து ஏற்றுக்காமல், என்னோடய பையன் சாதாரண மனிதரை போல் முழுமையாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அது சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறமா இவர் சொன்ன மாதிரியே பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலிருந்து நிறைய விஷயங்களை தத்துவங்களாகவும் அந்த புத்தகங்களில் ஒரு குறிப்புகளாகவும் எழுதியிருக்கிறாரு நெப்போலியன் ஹில். ஸோ கட்டாயமாக இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாபா நேயர்களே.